நேயர்கள் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நமது நிலையத்த நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. சக ஆண்டு 1948 சேஷ மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை.

0: நாளொரு குரல். செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள குரலுக்கான பொருள், வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினாவான்.
1: உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
6: ஏய் இங்க தாதா கிங் கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
3: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
5: சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு.
3: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
7: தொட்டா தூக்கிடுவாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
3: சொல்லவே சொல்லாதீங்க.
7: சொன்னா
3: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
7: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
8: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க. நடம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நடம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
8: நடம இப்ப இந்த பீச்சுக்கு
9: என்ன, 10 என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
12: தாத்தா
9: சொல்றாங்க,
12: டெய்லி காலையில 10 நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
9: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா?

0: எல்லா சண்முகம் உட்ரா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற
7: பெருமாள் சத்தியம்,
6: அந்த ஆஞ்சி கொலையும்
7: என்ன தப்பு
6: பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக விடும்,
6: வெளியே போக விடுறா.
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
1: பிற்பகல் 3 மணிக்கு.
9: My name is Srivagavasini.
10: Hi, நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
9: My name is Oshi.
11: Hi, நான் கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
1: ரெயின்போ கிட்ஸ் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
12: என்னப்பா
1: ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
8: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
8: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை, அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். உரையாடலின் நிறைவு பகுதி. காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சதுப்பு நிலக்காடுகளும் காலநிலை மாற்றமும் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கான பொதுவான அறிவுறுத்தல்களை வழங்குகிறார் புதுச்சேரி ஜிப்மர்

மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அஸ்மத். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 முதல் 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ. மீண்டும் 10:33 10:53 வரை கெட் செட் கோ. 12:02 பேசுங்க தோழா. பனிரெண்டு புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீ வில்லுபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கேட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் அஜித் சேனு. 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 7:57 வரை மனம் விரும்புதே. 8:00 இன்று காலை, 11:00 அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு. 8:30 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸ் அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7, 8, 9, 10 மற்றும் 10:53 பிற்பகல் 12:01 ஆகிய நேரங்களிலும், இரவு 7 மற்றும் 8 மணிக்கும் செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை, அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள்.

7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

ஒன்பது மணிக்கு அரங்கிசை, நாகப்பட்டினம் பிஎல்ஜிஎம் பழனி குழுவினரின் நாதஸ்வர இசை, டிஆர்பி ராமமூர்த்தி தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். பனிரெண்டு மணிக்கு இது ரெட்

மெட்ரோ நேரம் 12:30 பன்னிசை மாலை, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

ஒரு மணிக்கு மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை, 2:40 தாளத்தரங்கம், வி வசந்தராஜா மிருதங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், டிவி சங்கரநாராயணன் பாட்டு, 4:00 நாடகம் சென்னை அஞ்சல், காவ்யா எங்கே நாடகம் எழுதியவர் பி கலைமதி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 5:00 கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் இ திருவேங்கடம் அவர்களுடன் சந்திப்பு, சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், 5:30 சிறுவர் பூங்கா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு தாலுக்கா ஜெயம்கொண்டான் கிராமம் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி, 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம்.

7:30 உழவருடன் சந்திப்பு. மூங்கில்பாடி கிராமம் இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாஸ் முருகன் அவர்கள். இதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு. 8:30 திரை இசை, 9:15 ஸ்பாட் லைட் டெய்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவிவஸ்ரீ அகில பாரதிய சங்கீத் சபா, ஏரையா சாக்ஸபோன், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலிவரை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:53, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட.
2: நேரம் காலை 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
4: மனம் என்பது ஒரு கோயில் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த கோயிலை எப்படி பராமரிக்க வேண்டும், அதில் குடியிருக்கும் இறைவனை எப்படி உணர வேண்டும்? இதனை பாமன் சுவாமிகள் தனது தகராளிய ரகசியம் என்னும் நூலில் மிக ஆழமாக விளக்குகிறார். தகரம் என்றால் இதயம். நம் இதய கோயிலுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிவதே இந்த உரையின் நோக்கம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடாத 5 பெரும் தவறுகளை பற்றி இந்த நூல் ஆழமாக எச்சரிக்கிறது. அவை பொய், கொலை, காமம், கள் அருந்துதல் மற்றும் களவு. இதில் மிக வியப்பான செய்தி என்னவென்றால், பாமன் சுவாமிகள் பொய் கூறுதலையே முதல் பெரும் பிழையாக வைக்கிறார். பொய்

0: என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, உண்மையை மறைப்பதே பொய். அது மற்ற எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கம் என்கின்றார். நாம் விளையாட்டாக சொல்லும் ஒரு சிறு பொய் கூட பல காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்த நற்பெயரையும் மன உறுதியையும் அழித்துவிடும். அடுத்து கொலை. கொலை என்பது வெறும் உடலை அழிப்பதல்ல, ஒருவர் மனதையும் உணர்வையும் காயப்படுத்துவதும் கொலையே என்கிறது இந்த நூல். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே உயிராக உறைந்துள்ளான், ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே இருக்கின்றான் என்ற உண்மையை ஒருவன் உணர்ந்தால் அவனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய முடியாது. மூன்றாவது காமம், பிறரை தவறான பார்வையில் காணும் மனப்பான்மை. இது மிகவும் வலிமையான குற்றம் என்று நூல் கூறுகிறது. தவமிருந்த முனிவர்களையும் தடுமாற வைக்கும் சக்தி இதற்கு உண்டு என பாமன் சுவாமிகள் எச்சரிக்கின்றார். நான்காவது கள் அருந்துதல். இதை வெறும் மதுபானம் அருந்துதல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கும் எந்த பழக்கமும் கள் என்றே இந்நூலின் பார்வையில் கொள்ளலாம். இன்று அளவுக்கு மீறி கைபேசி பயன்படுத்துவதும் மற்றும் அது போன்ற பழக்கங்கள் பல உள்ளன. மனிதன் எந்த பழக்கத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அது மெதுவாக அவனுடைய மன அமைதியையும் நேரத்தையும் சிந்தனை திறனையும் கெடுக்க தொடங்குகின்றது. ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக தோன்றுவது பின்னர் அடிமைத்தனமாக மாறிவிடும். அதனால் அறிவை மழுங்கடித்து கடமையை மறக்கச் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதிலிருந்து அளவோடு விலகியிருப்பதே நல்ல வாழ்க்கைக்கான அறநெறி என்பதை இந்த பகுதி உணர்த்துகின்றது. ஐந்தாவது களவு, பிறருடையதை அபகரிப்பது மட்டுமல்ல பிறரின் நம்பிக்கையையும் திருடுவதும் கூட களவுதான். பொருள் இழப்பை விட நம்பிக்கை இழப்பே மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதை இந்நூல் உணர்த்துகின்றது. நாம் பாகுபாடு பார்க்காமல் சாதி மதம் பணம் படிப்பு என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் நம்முடன் பயணிக்கும் அனைவரிடமும் சமமாக அன்போடு பழக வேண்டும். பரபரக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். பொருட்களை முறையாக கையாள வேண்டும். வீண் செலவும் வீண் ஆசையும் இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வாறு மனதை தூய்மையாகவும் வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் வைத்து கொண்டால் மனிதன் அமைதியான மனநிலையுடனும் நல்ல மனிதநேயத்துடனும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நம் இதயமே கோயில். அந்த கோயிலை பொய் வன்மம் ஆசை என்னும் அழுக்குகளால் மறைக்காமல் அன்பாலும் உண்மையாலும் ஒழுக்கங்களாலும் தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இதய கோயிலில் இறைவன் தானே காட்சி தருவான். இதுவே தகராலிய ரகசியம் நமக்கு காட்டும் வாழ்வின் வழி. அன்போடு வாழுங்கள், அமைதியோடு இருங்கள், இறைவன் உங்கள் உடனே இருக்கின்றான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:14:35.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15:48 கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

தெய்வீக ரகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலை பாடியிருப்பவர் பாரதி பால் அவர்கள். நேரம் 6:22:33.

கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நேரம் 6:55. வரும் பாடலை பாடியிருப்பவர் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல். ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை பாடியிருப்பவர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள், 17 நாள், ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கிறது உழவர்களுக்கான செய்திகள். இதில் வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: 4-5 நாள் கழிச்சு இன்னைக்குதான் கொள்ளைக்கு வரான். வந்து பாக்கும்போது மிளகா தோட்டம் முழுசும் சரசரமா மிளகா செடியில காய்ச்சி தொங்குது. அடேப்பா, இதையெல்லாம் பார்க்க கோடி கண்கள் வேண்டும் போல. சரி சரி, காத்தமுத்துக்கும் சேர்த்து மிளகா 2 பையில பறிச்சுக்குவோம். சரி, அலுப்பு தெரியாம இருக்க பாடிக்கிட்டே மிளகா பறிப்போம்.

0: கருத்தமுத்தே, எப்பா கருத்தமுத்தே,
1: காத்தமுத்து குரல் மாதிரி தான் கேக்குது. எப்படி அவரு தான் வருவார் நினைக்கிறான்.
0: ஆமாப்பா, நான் காத்தமுத்து தான்ப்பா.
1: வா காத்தமுத்து, வாப்பா வாப்பா. இந்த மாமரத்தடியில நின்னு இருக்கோ, ஒரே இருட்டா இருக்கா, ஒன்னும் தெரியலப்பா உருவான்.
0: எப்பா, நேத்து உன்ட்ட வாழைய பத்தி பாதி செய்தி தான் சொல்லியிருந்தேன்.
1: ஆமா, வாழையில நவீன சாகுபடி தொழில்நுட்பம் பத்தி சொல்லியிருந்தேன்.
0: காலையில தூங்கி ஏச்சவுடனே சரி நீ வாழை குலையில தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க உன்ன காணும்.
1: வாழை கண்ணுக்கெல்லாம் தண்ணி மடம் மாறிட்டு நான் மிளகா குழிக்கு வந்துட்டேன்ப்பா.
0: அப்புறம் தான் நானும் விசாரிச்சேன், மிளகா குலையில இருக்கேன்னாங்க. சரி அதான் இங்க வந்துட்டேன்ப்பா.
1: கரெக்டா தான் தேடினு வந்துருக்கிறா.

0: சரிப்பா கருத்தமுத்தே, மிளகாயெல்லாம் பறிச்சு முடிச்சிட்டியா?
1: ஆ காத்தமுத்த, மிளகெல்லாம் பறிச்சு 5 மூட்டை வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டான் டவுனுக்கு.
2: அங்கே நில்லு, அங்கே நில்லு தவறம். காத்தமுத்த, அந்த வரப்பு மலை நில்ல, கீழே பார்த்து நில்லுப்பா, இப்போ தான் ஒரு பாம்பு பார்த்தான். ஆ, நீ பாம்பு கூட கையில் பிடிக்கிறாள் தம்பா. நீ
0: கருத்தமுத்தே,
2: ஆ
0: வாப்பா வாப்பா, அப்படி வந்து உட்காருப்பா.
2: ஆ சரி சரி சரி.
0: நேத்திக்கு
2: ஆ
0: நான் என்ன சொன்னேன், நான் அம்மா சொல்லு பார்ப்போம்.
1: காத்தமுத்த, வாழையில நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள்ல வந்து குட்டை வாழை, ரொபஸ்டா, செவ்வாழை, பூவான், ரஸ்தாளி, மலைவாழை, நேந்திரம், கற்பூரவள்ளி, நெய்ப்பூவான், கோ ஒன்று, மொந்தான். இது மட்டும் இல்லாம இந்த வாழைக்கன்றுகளை எப்படி தேர்வு செய்யறது, நேர்த்தி, அப்புறம் நடுவு, குழி எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, இடைவெளி எவ்வளவு, இதெல்லாம் பத்தி நிறைய விவரமா சொல்லியிருந்தப்பா.
0: கரெக்டா நாகமா சொல்றிய. சரிப்பா சரிப்பா, இன்னைக்கு நம்ம எப்படி உரம் இடுறது, அப்புறம் நுண்ணூட்ட சத்து என்ன, அப்புறம் பின்சை நேர்த்தி என்ன,
2: ஓஹோ
0: இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
2: சரி சரி சரி, நல்லா விவரமா சொல்லுப்பா, நேத்து சொன்ன மாதிரி சொல்ல.
0: சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா. ஒன்னும் இல்லப்பா, வாழையில நிறைய பேரு இந்த உயிர் உரங்கள் எல்லாம் போடுறதே கிடையாது. ஆனா உயிர் உரங்கள் எல்லாம் போட்டா வாழை நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறும், நல்ல முறையில மகசூலும் கொடுக்கும்பா.
2: நான் கூட போடுறது இல்ல காத்தமுத்த உயிர் உரம், அப்ப எப்படி போடலாம் சொல்லலாம் விவரமா.
0: ஒன்னும் இல்லப்பா, 10 பொட்டலம் அசோஸ் பயிரிடலாம்.
2: சரி.
0: அப்புறம் ஒரு 10 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா.
2: சரி.
0: 10 கிலோ சாணம். சாணம்னா நல்ல தொழு உரம்.
2: மாட்டு சாணமா?
0: மாட்டு சாணம். இத ஒரு 100 லிட்டர் தண்ணீர்ல கலந்து மரம் ஒண்ணுக்கு 3 லிட்டர்.
2: ஓஹோ.
0: இந்த விதத்துல மரத்தை சுத்தி நாம ஊத்தணும்பா.
2: ஓஹோ.
0: இது என்ன செய்யும், மரத்துக்கு சத்துக்கு சத்தாவும் இருக்கும்.
2: ஆமா.
0: மரத்துக்கு நல்ல நோய் எதிர்ப்பு திறனையும் கொடுக்கும்.
2: ஓ அதுதான்ப்பா வேணும்.
0: ஆமாப்பா. நம்ம வாழை கன்று நட்ட 2வது அல்லது 3வது மாதத்துல இதை செய்யணும். இது போக நான் என்ன சொன்னேன், நுண்ணூட்டச்சத்தும் முக்கியம்.
2: ஆமா
0: அப்படின்னு சொன்னேன்.
2: சரி சரி.
0: பொதுவா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதுலதான் நம்ம வந்து கவனம் செலுத்துறோம். இது தவிர இந்த ரொபஸ்டா வாழை இருக்குல்ல,
2: ஆமா,
0: அதுக்கு நுண்ணூட்டச்சத்து ரொம்ப முக்கியம். அப்பதான் நல்ல மகசூல் பெற முடியும்.
2: ஏன் அதுக்கு மட்டும் அதிகம்?
0: அந்த வாழை வந்து நிறைய சத்துக்கள் தேவைப்படுற ஒரு வாழை இனம்ப்பா.
2: ஓ அப்படியா? சரி.
0: ஆமாப்பா. அப்புறம் காஞ்சி போன இலை இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே போட்டுற கூடாது. அப்படியே போட்டோம்னா இலப்புள்ளி நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
2: ஐயோ அது வரையா?
0: ஆமாப்பா. அதே மாதிரி கடைசி சீப்பு வெளிவந்த 1 வாரத்துல ஆண் பூவை நம்ம ஒடிச்சு விட்டுணும்.
2: ஓஹோ.
0: ஆமா. கொலை தள்ளுற நேரத்துல மரங்கள் சாஞ்சு போகாம இருக்கிறதுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு போன்ற கம்புகளை கொடுத்து அது முட்டு கொடுக்கும். ஏன்னா மரம் நல்லா பெருசா ஆயிடுச்சு, நல்ல உயரமாயி போச்சு, தாரும் நல்லா பெருசா விட்டு போச்சுன்னா காத்துக்கு வேகம் அடிச்சா மரம் தாங்காது. அதனாலதான் நம்ம முட்டு கொடுத்துக்கணும். சரியா? அப்புறம் கொலக்காம்பு அழுகல் நோயை தடுக்க இந்த கண்ணாடி இலை கொண்டு கொலக்காம்ப மூடி விட வேண்டும்.
2: ஓஹோ.
0: கண்ணாடி இலைன்னா அப்படி மேலாப்புல ஒரு படம் எடுத்த மாதிரி நேரா ஒரு இலை நிற்கும், அதுதான் கண்ணாடி இலை.
2: ஓஹோ.
0: கொலைகளை வாழை இலைகளை கொண்டு மறைச்சு வைக்கணும். இன்னொன்னு இருக்குதுப்பா, போறவங்க வர்றவங்க எல்லாம் கண்ணு வைப்பாங்க.
2: ஏன்னா
0: கருத்தமுத்து விட்டு வாழை மட்டும் வாரியா, கார் எம்மோ நிட்டுக்கு இருக்குது, கொலகொலையா காய்க்குதியா, அவருக்கு மட்டும் லாபத்துக்கு மேல லாபம் வருதியா அப்படின்னு கண்ணு வைப்பாங்க.
2: ஆமா கருத்தமுத்து கரெக்டா
0: சொன்ன. அதனால கொஞ்சம் தாரை மறைச்சி வைக்கிறது நல்லதுதான். அதுக்கு பிறகு வாரம் 1 முறை வேதம், 3 முதல் 4 முறை பொட்டாசியம் சல்பேட்டு, அதாவது 15 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் அந்த அளவில் கலந்து வாழை தார்களில் படுற மாதிரி நம்ம தெளிக்கணும்பா. இந்த மாதிரி தெளிச்சோம்னா வாழை தாருடைய எடையும் நல்லா கூடும், தரமும் நல்லா இருக்கும்பா.
2: ஓஹோ.
0: சரியா?
2: சரி. வாழைய என்னென்ன பூச்சியெல்லாம் தாக்கும், அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது வாழைய?
0: இப்ப கிழங்க தொலைக்கக்கூடிய வண்டு இருக்கும், செடிக்கு 10 முதல் 20 கிராம் கார்பரில் அல்லது மாலத்தியான் இந்த தூள் மருந்த தண்டு பகுதியை சுத்தி தூவி விட்டு மண்ணை கிளறி விட்டுரும். இது நம்ம கண்ணு வைக்கும் போதே நம்ம கவனிக்கணும். இப்ப கிழங்கு தொலைக்கக்கூடிய வண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரியா? அடுத்ததா அஸ்வினி வராம பாத்துக்கணும்.
2: ஓஹோ.
0: வாழை கொள்ளையில நீ இறங்கும் போதே அஸ்வினி அப்படியே அங்க இங்கேயும் சுத்தி சுத்தி பறந்து பறந்து பறந்து போயிட்டு இருக்குன்னா அது சரி வராது. இந்த அஸ்வினி பின்னாடி முடிக்கொத்து நோயை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ கொண்டு வந்துடும்.
2: அப்படியா?
0: ஆமா.
2: என் கொள்ளையில பறந்துதான் இருக்குது அஸ்வினிய.
0: எப்பா அதை விடாதப்பா, அதை கட்டுப்படுத்தணும்பா. இது போக தண்டு துளைக்கக்கூடிய கூன் வண்டு உண்டு.
2: ஓஹோ.

0: இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தண்டு துளைக்கும் குன்வண்டு வர முடியாது. அப்படியே வந்தால் கூட இந்த மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து அதை ஊசி வழியா நம்ம வாழை மரத்தோட தண்டு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுல செலுத்தணும்ப்பா.
1: என்ன ஊசி சிஸ்டர் போறாங்களா? அந்த ஊசியாப்பா?
0: அது வாழை மரத்துக்குன்னு ஒரு பெரிய ஊசி இருக்குப்பா, மாட்டு ஊசி மாதிரி.
1: சரி சரி.
0: அந்த உயரத்துல நம்ம கீழே செலுத்துற மாதிரி அந்த மருந்த 2 மில்லி அளவுக்கு நம்ம ஊசி வழியா செலுத்தணும்ப்பா.
1: ஓ சரி.
0: இந்த களிமண் குழம்புல நினைச்சு கிழங்கு 1க்கு 40 கிராம் கார்போபியூரான் குருண மருந்து இதில் நல்லா படுற மாதிரி தூவி அதுக்கு பிறகு நடவு செய்யணும்.
1: ஓஹோ.
0: வாழை கட்டையிலே போய் இந்த கார்போபியூரான் போய் ஒட்டிக்கும். அப்ப இந்த 100 புழு கிட்ட வரும்போது இந்த மருந்து இருக்கிறதுனால அந்த வாழைக்கு கிட்டே வராது.
1: நல்ல ஐடியாப்பா இது.
0: ஆமாப்பா, இப்படி நம்ம 100 புழுவை கட்டுப்படுத்த முடியும். சரியா?
1: சரி சரி.
0: இது போக நோயின்னு பார்த்தா இலப்புள்ளி நோய் வரலாம், வாழைக்குள்ளே சுத்தமா வச்சுக்கிட்டோம்னாவே வராது. அப்புறம் முடிக்கத்து நோய், அப்புறம் தேமல் நோய் வரும்பா. அது வராம இருக்கணும்னா கூட நமக்கு சாறு உறிஞ்சி பூச்சி, அந்த அஸ்வினி சொன்ன இல்லையா, அப்புறம் மாவு பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகள் வராம பாத்துக்கிட்டோம்னாவே இந்த மாதிரி நோயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம்ப்பா.
1: ஆமாப்பா, கரெக்டா சொன்ன.
0: கருத்தமுத்தே, இவ்வளவு நேரம் உனக்கு வாழைய பத்தி விஷயம் எல்லாம் சொல்லிருக்கேன்.
1: ஆமா,
0: எல்லாத்தையும் மனசுல வாங்கிக்கிட்டியா? ஏற்கனவே பூவனு, அப்புறம் கற்பூரவல்லி, மொந்தம் போட்டிருந்த.
1: ஆமா,
0: இப்ப பூசா சில ரகம் எல்லாம் போட போறதா நேத்து சொன்னீல்ல.
1: ஆமா,
0: அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா?
1: காத்தமுத்த, குட்ட வாழை, ரோபஸ்டா உட்பட எல்லா வாழையும் பயிர் பண்ண போறோம் பாருனே. நீ சொன்ன ஆலோசனை படி செஞ்சு நம்ம ஊர்லயே பெரிய வாழை வியாபாரியே ஆக போறோம் பாருப்பா.
0: நிச்சயமா நீ ஆவப்பா. கருத்தமுத்தே, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: கருத்தமுத்தா, நீல்பா நீல்பா நீல்பா, உனக்காக 2 கிலோ பச்சை மிளகா ஊருக்கா போறதுக்காக எடுத்து வச்சிருப்பா. இந்தாப்பா, இந்தா வாங்கிக்க.
0: கொண்டப்பா கொண்டப்பா.
1: இது எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல ஊருக்கா போட்டு உணவுல பயன்படுத்திக்கப்பா.
0: சரிப்பா சரிப்பா. பச்சை மிளகாலையும் நிறைய சத்து இருக்குப்பா. பச்சை மிளகா கட்டாயம் எல்லாரும் சாப்பிடணும், உணவுல சேர்த்துக்கணும். நீ கொடுப்பா, நான் எடுத்துட்டு போறேன்.
1: சரி கருத்தமுத்தா.
0: சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா.
1: பாத்து பாத்து எடுத்துப்பா.
2: இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் நேர்களை இதுவரை கேட்டது வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு ஏனும் சில நொடிகளில். நேரம் 6:44. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும்

0: உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வும் இன்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் May 31 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் June 1 முதல் October 2 வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு சர்ஜாய் கோபர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து மருத்துவ உதவிகள் சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை

0: குணர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ISI அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சதுப்புநில காடுகளும் காலநிலை மாற்றமும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள்.
4: இந்திய கடற்கரையோர காலநிலை தெற்கில் உண்மையான வெப்பமண்டல பகுதியின் காலநிலையிலிருந்து வடமேற்கில் உள்ள கட்ச் பகுதியில் காணப்படும் மித வெப்பமண்டல மற்றும் வறண்ட சூழல் வரை வேறுபடுகிறது. வருடாந்திர மழைப்பொழிவு குஜராத் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள கட்ச் பகுதியில் அரை வறண்ட பிராந்தியத்தில் வெறும் 300 மில்லிமீட்டர் முதல், தெற்கில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சராசரியாக அதிகபட்சமாக 3200 மில்லிமீட்டர் வரை வேறுபடுகிறது. கிழக்கு கடற்கரையில் கங்கை, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி மற்றும் காவேரி ஆறுகளின் பிரம்மாண்டமான டெல்டாக்கள் உள்ளன. இவை பரந்த ஆற்று முகத்துவார பகுதிகளுக்கும் சிறந்த ஓதக்காடுகளின் வளர்ச்சிக்கும் ஆதரவளிக்கின்றன. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான ஆறுகள் பங்காரு விரிகுடாவில் கிழக்கு கடற்கரை நோக்கி பாய்ந்து பருவமழை காலத்தில் பெருமளவு வண்டல் மண்ணை கொண்டு வருகின்றன. இந்தியாவின் கடலோர வாழ்விடங்கள், குறிப்பாக சதுப்புநில காடுகள் கடலோர சூழலுடன் வலுவான தொடர்புகளை கொண்டுள்ளன. மேலும் இவை கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான பகுதிகளாக கருதப்படுகின்றன. சதுப்பு நில காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்திய அரசு அவற்றை

0: சூழலியல் உணர்திறன் மிக்க பகுதிகளாக அறிவித்து பல்வேறு சட்டங்களின் கீழ் சட்ட பாதுகாப்பை வழங்கியுள்ளது. நமது அரசாங்கம் 1986 சதுப்புநில காடுகள் மற்றும் பவளப்பாறைகளின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த திட்டத்தை தொடங்கி அது தொடர்பாக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க ஒரு தேசிய குழுவை அமைத்தது. இந்த குழுவின் பரிந்துரைகளின் பேரில் நாட்டில் உள்ள 31 சதுப்புநில காடுகள் தீவிர பாதுகாப்பிற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் பொருட்டு இந்தியா 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநில அரசுகள் மூலம் கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் வலையமைப்பை உருவாக்கும் நடவடிக்கையை தொடங்கியது. நாட்டிலுள்ள மொத்த சதுப்புநில காடுகளில் பாதிக்கும் மேற்பட்டவை ஏற்கனவே 12 மேற்பட்ட கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் நிர்வகிக்கப்படுகின்றன. சதுப்புநில காடுகள் மனித நடவடிக்கைகளாலும் பாதிக்கப்படுகின்றன. உதாரணமாக, கடந்த காலத்தில் சுந்தரவன காடுகளின் கீழ் இருந்த பகுதி பெரியதாக இருந்தது. ஆனால் இந்த 200 ஏற்பட்ட சீரழிவின் காரணமாக தற்போதைய நிலைக்கு குறைந்துள்ளது. மரங்களை வெட்டுதல், மீன் வளர்ப்பு, சதுப்புநிலங்களை மீட்டெடுத்தல், இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் நெல் சாகுபடி மற்றும் மேற்கு கடற்கரையில் உப்பு உற்பத்தி ஆகியவை சீரழிவுக்கான முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. இதன் விளைவாக இந்திய கடற்கரை முழுவதும் சதுப்புநில காடுகள் சுருங்குகின்றன. மேலும் சதுப்புநில காடுகளுக்கும் புவி வெப்பமடைதலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. சதுப்பு நிலங்கள் புவி வெப்பமடைதலுக்கு எதிரான போராட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. இவை கடலோர பகுதிகளை பாதுகாப்பதோடு வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைக்க உதவுகின்றன. சதுப்புநில காடுகள் நிலப்பரப்பில் உள்ள காடுகளை விட பல மடங்கு அதிக கார்பனை தங்களுக்குள் சேமித்து வைக்கின்றன. சதுப்புநில காடுகள் கடலோர பகுதிகளை பாதுகாக்கும் இயற்கை கவசங்களாக செயல்படுகின்றன. இவை இயற்கை பேரிடர் தணிப்புகளாக, அதாவது பயோஷீல்டுகளாக விளங்குகின்றன. இவை பல்லுயிர் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் இவை சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. கடல் நீரில் உள்ள நைட்ரேட்டுகள் பாஸ்பரஸ் மற்றும் மாசுக்களை அகற்றி தண்ணீரை சுத்தப்படுத்துகின்றன. மேலும் வண்டல் படிவு மூலம் புதிய நிலம் உருவாக இவை உதவுகின்றன. வனத்துறை மற்றும் உள்ளூர் மக்களின் கூட்டு முயற்சியால் இந்த காடுகள் பாதுகாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்படுகின்றன. இந்த நேரத்தில் நாமும் இந்த முயற்சியில் பங்கு கொண்டு சதுப்புநில காடுகளை பாதுகாப்போம், அதன் மூலம் புவி வெப்பமடைதலை குறைக்க வழிவகை செய்வோம் என உறுதி கொள்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சதுப்புநில காடுகளும் காலநிலை மாற்றமும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: கேட்கலாம் 7 செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134 மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் சிபி கிராம்ஸ் குரல் வழி உரையாடல் மென்பொருளான சமாதன் டிடியை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் குறைதீர்க்கும் வழிமுறையை ஜனநாயகமயமாக்குவதற்கான ஒரு முக்கிய பணியாக சமாதன் டிடி விளங்கும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு நாளை முதல் அக்டோபர் 31 வரை பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரியில் இருந்து தற்காலிகமாக விலக்கு அளித்துள்ளது. பருத்தி விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 முக்கிய அம்சங்களில் பொதுமக்கள் தங்கள் வீடுகள், கடைகள், நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் உருவாகும் கழிவுகளை 4 பிரிவுகளாக தரம் பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் என்று

0: உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதன்படி மக்கும் ஈரக்கழிவுகள், உலர் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், வீட்டு அபாயகரமான மற்றும் சிறப்பு கவன கழிவுகள், சானிட்டரி கழிவுகள் என 4 பிரிவுகளாக தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் குஜராத் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02:38.
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரியில் நடைபெற்ற அதிநவீன அடுத்த தலைமுறை அஞ்சலகம் திறப்பு விழா மற்றும் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெற்ற கோடை கொண்டாட்டம் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: இந்திய அஞ்சல் துறையானது நாடு முழுவதும் உள்ள பாரம்பரிய அஞ்சலக கட்டமைப்புகளை அதிநவீன அடுத்த தலைமுறை அஞ்சலகம் அதாவது என்ஜென் அஞ்சலகங்களாக மேம்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள தன்வந்திரி நகர் அஞ்சலகம் அடுத்த தலைமுறை அஞ்சலகமாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த 26ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இவ்விழாவில் ஜிப்மர் துணை இயக்குனர் திரு எஸ் ரங்கபாஷ்யம், சென்னை மாநகர மண்டல அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த என்ஜென் அஞ்சலகத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து சென்னை மாநகர மண்டல அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ் கூறும் பொழுது,
1: ஜிப்மரில் இருக்கிற இந்த தன்வந்திரி நகர் போஸ்ட் ஆஃபீஸை வந்துட்டு நாங்கள் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா வந்துட்டு இது நம்ம இந்திய அஞ்சலகத்துறையுடைய ஒரு புது முயற்சி. நம்ம நெக்ஸ்ட் ஜென் பீப்புள் அதாவது ஜென்ஜி அந்த அப்புறம் வந்த தலைமுறையினரை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சர்வீசஸ், அங்கே இருக்கிற ஃபைனான்சியல் சர்வீசஸ், மெயில் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கவரக்கூடிய விதத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மேம்பாட்டை பண்ணி அவங்கள கவரக்கூடிய வகையில் வந்துட்டு இந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சென்னை சிட்டி ரீஜனை பொறுத்த வரைக்கும் இது 3வது போஸ்ட் ஆஃபீஸ். இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் புது தலைமுறையினருக்கு நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸாக வந்துட்டு உருவகப்படுத்துறது இது 3வது முயற்சி. முதல் முயற்சி வந்துட்டு இந்திய தொழில்நுட்ப கல்லூரி IIT மெட்ராஸ் அங்கே ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட் SRM யூனிவர்சிட்டி செங்கல்பட்டு சிறு தினங்களுக்கு முன்பு அங்கே ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இது 3வது முறையாக வந்துட்டு நம்ம பெருமை மிகு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸை நாங்கள் மேம்படுத்தி இதை வந்துட்டு ஒரு புது உருவாக்கம் கொடுத்துருக்கோம். இதோட என்னன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விரிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இப்போ நம்ம புதிய தலைமுறையை பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு டிஜிட்டலில் வேணும். ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் ரிலையபிளாகவும் இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு சர்வீசஸ். ஸோ அது வந்துட்டு இந்தியா போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அஞ்சலகத்துறை வந்துட்டு எப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 250-300 இயர்ஸாக வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்டு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எங்களுக்கு வந்து இருக்குது. மூளை முடுக்கெல்லாம் வந்துட்டு எல்லா கிராமங்கள்லேயும் வந்துட்டு இந்தியா போஸ்ட்டுக்கான அந்த நம்பகத்தன்மை வந்துட்டு இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஒரு அதோடைய ஒரு படிநிலையாக நம்ம போஸ்டல் துறை தபால் துறை வந்துட்டு வெறும் ஃபிசிக்கல் சர்வீசஸ் ஃபிசிக்கல் டச் மூலமாக இல்லாமல் ஒரு டிஜிட்டல் டச் மூலமாக வந்துட்டு நாங்கள் இப்போ மக்களுக்கு வந்துட்டு சேவை செய்கிறத வந்துட்டு ஒரு பெருமையான விஷயமாக கருதுகிறோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தபால் துறை சேவையானது வந்துட்டு ஒரு முழுமையான டிஜிட்டல் சேவையாக எப்படி நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒரு பண பரிவர்த்தனை பண்ணுறீங்களோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ வேறு ஒரு கம்பெனிக்கு இல்லை கொரியர் கம்பெனிக்கு போயிட்டு அங்கே எப்படி ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சிஸ்டம்ஸு அங்கே டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் எப்படி உங்களுக்கு இருக்குது ஆன்லைன் ட்ராக்கிங் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இந்தியா போஸ்ட்லேயும் வந்துட்டு எங்களுக்கு எல்லா சிஸ்டமே இப்போது வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இதை தான் வந்துட்டு இப்போ புதிய தலைமுறை விரும்புகிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறாங்க அவங்களோட அந்த பார்வையே வந்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்துட்டு நம்ம பழைய ரெக்கார்டுங்க பழைய ஃபைல் பழைய ஃபார்மு அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணுறது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கிறதில்ல. அவங்களுக்கு நேராக வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோம், அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நம்பகத்தன்மையாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக அதாவது வந்து அவங்களுக்கு நேரன்றது வந்துட்டு இப்போ ரொம்ப அருமையான விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, எங்கள் மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் நடக்கும், ப்ராக்டிகல்ஸ்லாம் போயிட்டே இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சேவைகளை செஞ்சு கொடுக்கணும்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பெருசாக ஃபில் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு QR கோடு மூலமாகவோ அது மாதிரி வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பாஸ் மிஷின் நாங்கள் பாஸ் மிஷின் வச்சுருக்கோம். அது மூலமாக வந்துட்டு என்ன மெயில் சர்வீஸோ இல்லை ஃபைனான்சியல் சர்வீஸோ அவங்க பெற்றுக்கொண்டு எளிதாக வந்துட்டு அவங்க பண பரிவர்த்தனை

0: பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு இனிதாக அவங்க கிளம்பலாம். மோரோவர் வந்துட்டு இங்கே அவங்க வந்தாங்கனாக்கா, அவங்க சப்போஸ் நிறைய கியூ இருக்குது அப்படின்னாக்கா, அவங்கள எங்கேஜ் பண்ணுற விதமாக வந்துட்டு இங்கே நாங்கள் எப்படி நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்க்குறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பார்க்குறீங்க, இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி வந்துட்டு வைஃபை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்துட்டு காஃபி வெண்டிங் மிஷின் இருக்குது. ப்ளஸ் அவங்கள ஈர்க்கக்கூடிய வகையில் வந்துட்டு இங்கே நிறைய அம்சங்களை வந்துட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு தலைமுறை தலைமுறையாக இந்தியா போஸ்ட் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே தான் வருது. அது அந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி உருவகப்படுத்தி கொண்டு வருகிறது. அதனோட ஒரு முயற்சியாக, அதனோட ஒரு கண்டினியூமாக இந்த முறை நாங்கள் நெக்ஸ்ட் ஜென் அடுத்த தலைமுறையினருக்கு எங்களோட போஸ்ட் ஆஃபீஸஸ் முக்கியமான இடத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை விரிவாக்கம் அடைஞ்சு எங்களால் இயன்ற அளவுக்கு சென்னை சிட்டி ரீஜனில் இருக்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் காலேஜஸில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸஸ்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸாக கொண்டு போய் நாங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் தலைமுறைக்கு சேர்க்கிறதா இருக்கிறோம்.
1: புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் கோடை கொண்டாட்டம் என்ற சிறப்பு பயிற்சி முகாம் இம்மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த முகாமில் 6 முதல் 16 வயது வரையுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கலைப்பிரிவுகளில் பயிற்சி பெற்றனர். அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமையும் வகையில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு பயிற்சி முகாம் குறித்து மேலும் விளக்கமாக கூறுகிறார் புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் தலைமை ஆசிரியர் திரு ஆர் மணிவேல்.
2: புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் இயங்கும் ஜவஹர் சிறுவர் இல்லம் மற்றும் ஜவஹர் சிறுவர் சிறு இல்லங்கள் கொம்யூன் அளவில் செயல்பட்டு வருகிறது. இப்பயிற்சி மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு ஆகிய பிரிவுகளில் புதுச்சேரியில் ஜவஹர் சிறுவர் இல்லம் மற்றும் காலாப்பேட் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி, லாஸ்பேட் பெண்கள் அரசு நடுநிலைப்பள்ளி, கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி, பாகூர் அரசு நடுநிலைப்பள்ளி, கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி, திருவண்டார்கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காரைக்காலில் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் மற்றும் நடுநிலைப்பள்ளி திருநள்ளார் ஆகிய 11 மையங்களில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று முடிந்துள்ளது. இச்சிறப்பு முகாமில் அரசு மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கும் 6 வயது பூர்த்தி அடைந்த மாணவர்கள் முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்கள் 1700 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இம்மாணவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களை கொண்டு வாய்ப்பாட்டு இசை, நடனம், இசைக்கருவி மீட்டலில், வீணை, வயலின், மிருதங்கம் மற்றும் மேற்கத்திய இசை பிரிவில் ட்ரம்ஸ், கிட்டார், கீபோர்டு மற்றும் தையல் பயிற்சி, விளையாட்டு பிரிவில் கேரம், செஸ், கிரிக்கெட், ஷட்டில், பேட்மிண்டன், டென்னிஸ், ரிங் பால் மற்றும் டேக்வாண்டோ கராத்தே பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இப்பயிற்சி முகாமில் மாணவர்கள் சேர்ந்து கொண்டு தங்களுடைய கலைத்திறமைகளை வளர்த்து கொண்டார்கள். மேலும் விளையாட்டு பிரிவில் மாணவர்கள் மிகவும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பயிற்சி மையத்திலும் விளையாட்டு மற்றும் ஓவிய பிரிவுகளில் அதிக அளவில் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இம்மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் விளையாட்டு தேவையான பொருட்களையும் மற்றும் ஓவியத்திற்கு தேவையான பொருட்களையும் இலவசமாக ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் வழங்கப்பட்டது. இப்போட்டியின் நிறைவு நாளில் 90% வருகை பதிவேடு பூர்த்தி அடைந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதில் மாணவர்களின் CBSE முறையில் பயில்வதற்கு தேவையான ஃபைல், நோட்டு புத்தகம் மற்றும் பென் ஆகிய எழுது பொருட்களை கொண்டு மாணவர்களுக்கு தொடக்க கல்வி துணை இயக்குனர் திருமதி கௌரி அம்மையார் அவர்கள் நிறைவு நாளில் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து பேசி தங்களுடைய கலைத்திறமைகளை சிறந்து வெளிக்கொணர்ந்த ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்களையும் ஜவஹர் சிறுவர் இல்ல அலுவலர்கள் மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஒவ்வொரு பள்ளியின் முதல்வர் தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெற்றோர்கள் சிறப்பாக மாணவர்களை கோடை விடுமுறையில் வழிநடத்தி ஒத்துழைப்பு வழங்கியதற்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். இப்பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்று 1 மாத காலம் பயிற்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கலந்து கொண்டார்கள். இப்பயிற்சியில் மாணவர்களுடைய கலைத்திறமையை வெளிக்கொணர்ந்து பெற்றோர்கள் முன்னிலையில் தாங்கள் கற்ற கலைகளை வெளிப்படுத்தினார்கள். இதற்கு பெற்றோர்கள் தரப்பில் மிகுந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. மாணவர்களுக்கு கலைகளை கற்றுத்தர ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்கள் மட்டுமல்லாது நமது புதுச்சேரி பல்கலைக்கழக கம்யூனிட்டி காலேஜில் இருந்து விளையாட்டு இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களும் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை, நடனம், ஓவியம் பயிலும் இறுதி ஆண்டு மாணவர்களை கொண்டு நாங்கள் பயிற்சிகளை வழங்கினோம். மாணவர்கள் மிகவும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இச்சிறப்பு முகாம் நடைபெற்ற பெறும் போது மாணவர்களுடன் நாங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கும் போது மாணவர்கள் எங்களுடைய கவனம் முழுவதும் தொலைக்காட்சி பெட்டியிலும் கைபேசியிலும் இருந்ததை

0: நாங்கள் ஜவஹர் சிறுவர்கள் இந்த கோடை விடுமுறையில் நாங்கள் கலைகளை கற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய கவனம் முழுவதும் மடைமாற்றம் செய்யப்பட்டு இந்த கலைஞர்களின் பக்கம் எங்களுக்கு திரும்பியுள்ளது. இந்த கலைகளை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டதால் ஜூன் மாதம் பள்ளி துவங்கியதும் மாலை நேரங்களில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் வந்து இப்பயிற்சி முகாமை தொடர்ந்து கற்போம் என்று ஆர்வமுடன் தெரிவித்துள்ளனர். இப்பயிற்சி முகாம் ஒரு மாத காலம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு மிகுந்த ஒத்துழைப்பினை வழங்கிய பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் மற்றும் செயலர், இணை இயக்குனர் நிர்வாகம் மற்றும் தொடக்க கல்வி துணை இயக்குனர் ஆகியவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் சார்பில் தலைமை ஆசிரியர் என்ற முறையில் நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:14:45. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள். வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர்

0: திரு யூ மின் ஆங் ஹிலாங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹிலாங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன தொழில்நுட்பம் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தி பயணியர் போக்குவரத்து அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்று திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலத்திற்கு செல்கிறார். அகர்தலாவில் பிரதமரின் மன் கி பாத் உரையை ஒளிபரப்புவதற்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதையடுத்து அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி ஒரு பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக சுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஜூன் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ எடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ எடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ எடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2 இடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25 நிமிடம்.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
5: வணக்கம். நிறைய நோயாளிகளுக்கு சக்கர நோய் மட்டும் கிடையாது, சக்கர நோயுடன் உயர் ரத்த அழுத்தமும் சேர்ந்து இருக்கும். இவர்கள் இருவரும் ஒட்டி பிறந்த சகோதரர்கள் போல நிறைய நோயாளிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய மருந்துகளை வந்து மருந்தினுடைய அளவு அதிகமா இருக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சு அந்த பாதிப்பை நம்ம வந்து தவிர்க்கிறது. இப்போ சக்கர நோயாளிகளுக்கு வந்து உயரத்தில் சேர்ந்து இருக்கவங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா? வேறுபாடு கிடையாது. நம்ம உயரத்தளத்தை வந்து நம்ம 140/90 கீழே வைக்கிறதன் மூலமாக சக்கர நோய் மற்றும் உயரத்தளத்தினால் வரக்கூடிய ரெண்டு பாதிப்புகளை நம்ம தவிர்த்து விடலாம். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பிளட் பிரஷர் ரெண்டுமே என்னன்னா எல்லாமே ஒரே ப்ராப்ளம் உண்டாக்குது. செரிபரோவாஸ்குலர் மூளை பாதிப்பு, இதய பாதிப்பு, கண்ணரம்புகள் பாதிப்பு, ரத்த குழாய் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு எல்லாத்தையும் உண்டாக்குது. ரெண்டுமே இருக்கவங்களுக்கு HbA1c 7 கீழே வச்சுக்கணும். பிளட் பிரஷரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 140, இன்னும் கொஞ்சம் குறைச்சு 130 நல்லதான், 140/90 கீழே இருந்தாலே போதும். 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இருக்கவங்க 60 வயதுக்கு மேல 190 இருந்தாலே போதும். நிறைய ஸ்ட்ரிஞ்சன்டா நம்ம பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ண சொல்லும் போது நிறைய மருந்துகள் பில் பர்டன் நிறைய மருந்து எடுக்கும்போது வயதானவங்களுக்கு வந்து மறதி ஞாபக மறதி போன்ற ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால வந்து

உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு பக்கத்துல இருக்க உறவினர்கள் தான் எடுத்து தரணும். சோ அத குறைக்கிறது தான் நம்ம வந்து அந்த லெவலை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம், 150-90 வச்சிருக்கோம். சோ உயர் ரத்த அழுத்தத்தையும் சக்கரை நோய் ரெண்டு இருக்கிறவங்க ரெண்டையும் நம்ம வந்து நியர் நார்மல்ல வச்சிருந்ததன் மூலமாக அந்த பாதிப்புகள் ரெண்டுக்குமே ஒரே விதமான பாதிப்புகள் தான். சில பாதிப்பு மட்டும் தான் ஹைப்பர் டென்ஷன் அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதயம் வந்து சேம்பர் விரிவடைஞ்சிருது, ஹைப்பர்ட்ரோபி ஹைப்பர்ட்ரோபின்ற ப்ராப்ளம் வருது. ஆனா இப்ப டயபெட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர் டென்ஷன் மெடிக்கேஷன்னால கூட வரலாம். முந்தியெல்லாம் தைசோடட் கொடுப்பாங்க, அதனால உயர் சக்கரை அளவு வரலாம். ஆனா அதெல்லாம் ஒரு மினிமல் தான், ரொம்ப மிகச்சிறிய ஒரு பாதிப்பு.

0: நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு காரணிகளா இருக்குது. சோ அதை நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர், எனக்கு பிபியும் இருக்கு, சுகரும் இருக்கு, நான் என்னதான் சாப்பிடுறது, வருத்தப்பட தேவையே இல்ல. உப்பு குறைக்கின்றது ஒரு மிக முக்கியமான ஒண்ணு. செறிவூட்டப்பட்ட உணவு, செறிவூட்டப்பட்டா நம்ம நிறைய தெரியும், ரீஃபைன் ஃபுட்ஸ், ஈஸியா சக்கரை ஏழை ஏற்றக்கூடிய ஜாங்கிரி, குலோப் ஜாமுன், அந்த மாதிரி நம்ம உணவுகளை தவிர்த்தரணும். உணவு கட்டுப்பாடு நம்ம முக்கியமானது. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு மெயினா, இதை வந்து நம்ம சுத்தமா தவிர்த்துருங்க. சக்கரை நோயை வந்து உணவு கட்டுப்பாடு, மருந்துகள், ரத்த அழுத்தத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு மிக முக்கியமான ஒண்ணு. நிறைய பேர் தெரியாது, கருவாடு, கருவாடுலாம் நம்ம வந்து நிறைய உப்பு இருக்கு, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஊறுகாய் ரொம்ப கொஞ்சமா, அதாவது வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்குதுன்னா ஊறுகாயை தவிர்த்து நல்லது. சோ இந்த உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சக்கரை நோய் இரண்டு இருக்கிறவங்க உணவு கட்டுப்பாடு, உப்பினுடைய அளவை வந்து குறைக்கிறது, உணவில் வந்து பழங்கள் அளவை அதிகமா எடுத்துக்கிறது, உடற்பயிற்சி, தகுந்த மருந்துகள், சக்கரை நோய்க்கும் உயர் ரத்த அழுத்தம் ரெண்டுக்கும் சேர்ந்து எடுத்து பீரியாடிக்கல், அதாவது குறிப்பிட்ட இடைவெளி மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து ரத்த அழுத்தத்தை 140-90 50 வயதுக்கு உள்ளவர்கள், 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து 150-90 வச்சுக்கிட்டு சக்கரை அளவு கட்டுக்குள்ள வச்சோம்னா ரெண்டு நோய்களினால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம விடுபட்டு நல்ல முறையில் வாழலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகன்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
0: WhatsApp 7598510505 என்ற நம்பருக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே நேரம் 7:30. இந்த நிகழ்ச்சியில நாம எப்பயுமே ஒரு FB கேள்வி, அதாவது Facebook கேள்வி கேட்போம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னைக்கு ஒரு டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகையிலை எதிர்ப்பு தினம். அதாவது ஒவ்வொரு மாசமும், அதாவது ஒவ்வொரு 31 அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை தான் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடா தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு Facebook க்வெஸ்சன். சிகரெட் புகையிலையில் உள்ள ஆபத்தான வாயு எது? அதாவது சிகரெட் புகைக்கிறாங்க இல்லையா, அந்த புகையில இருக்கிற ஆபத்தான வாயு எது? இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க Facebookல உங்களுடைய ஆன்சரை வந்து அப்லோட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவுல யாரெல்லாம் சரியான விடை அனுப்பிச்சாங்களோ அவங்களுடைய பேர்லாம் படிச்சு அவங்களுக்கு FM ரெயின்போவுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். நேர்களின் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறுபொலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். மீண்டும் உங்களுக்காக கேள்வி சொல்றேன், சிகரெட் புகையில் உள்ள ஆபத்தான வாயு எது?

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசுதின நல்வாழ்த்துக்கள். நேரம் 7:35:32. வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்வி, பேஸ்புக் கேள்வி மீண்டும் நினைவுபடுத்துறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகரெட் புகையில் உள்ள ஆபத்தான வாயு எது அப்படின்னு தான் இன்னைக்கு கேட்டிருந்தேன். ஓகே, இன்னைக்கு நாம என்ன அனுசரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புகையிலை எதிர்ப்பு தினம், உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த புகையிலைய பிடிக்கிறதால உடலுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புற்றுநோய், நுரையீரல், அது மட்டும் இல்லாம வந்து சிலருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க இல்லையா, இதய நோய் கூட வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த புகையிலை வந்து ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு முதல் காரணம், இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாரும் ரொம்ப அவேர்னஸாக விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் இந்த புகையிலை பழக்கத்தை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அரசு நிறைய வழிகளை எடுத்துகிட்ருக்கு, அதை எல்லாரும் நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா புகையிலையை முற்றிலுமாக ஒழிக்கலாம். வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியில் கேள்விக்கான பதில் தெரிஞ்சது அப்படின்னா, சீக்கிரமாக உங்களுடைய ஆன்சரை ஷேர் பண்ணிட்டே இருங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவில் யாரெல்லாம் சரியான விடைகளை அமைச்சாங்க அப்படின்னு கண்டிப்பாக படிப்போம். ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: புதுச்சேரி.
1: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை சிகரெட் புகையில் உள்ள ஆபத்தான வாயு எது அப்படின்றது வேலை வாய்ப்பு செய்திகள். துணை ராணுவமான சகஸ்ரா சீமா பால் படைப்பிரிவில் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு கால இடங்களுக்கான அறிவிப்பு. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு, வயது வரம்பு 7/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வயது வரை. கூடுதல் தகுதியாக சர்வதேச அளவில், தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 7. இதுக்கு இந்த வெப்சைட்ல போய் நீங்க மற்ற டீடைல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PPLYSSB.com அப்படின்றதுலாம் சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிகரெட் புகையில் உள்ள ஆபத்தான வாயு எது? இப்போ பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

நேயர்களின் கவனத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெச்சிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெச்சிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெச்சிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெச்சிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இன்னைக்கு உங்களுக்கான FB கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகரெட் புகையில் உள்ள ஆபத்தான வாயு எது? பாடல் வருது உங்களுக்காக, கேட்கலாம்.

நேரம் 7:21:27. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகரெட் புகையில் உள்ள ஆபத்தான வாயு எது? இந்த பி கேள்விக்கு நிறைய பேர் சரியான விடைய சென்ட் பண்ணிருக்காங்க. யார் யாரு எங்கிருந்தோ அப்படின்னு சொல்லிடுறேன். ஹரிஹரன், கோவிந்தன் பேட்டை, வீரமணி பாலன், பெரிய வளையம் ரவிச்சந்திரன், புழுவ வளையம் ஆனந்த முருகன், ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான், ராஜபாளையம் பிரபு, வீரா பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், ஊரப்பாக்கம் பார்த்திபன், கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன், பாபு முல்லக்காடு, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீர், ஹரிஹரன், அரியலூர் வீரா, துரை, சுரேஷ், கடலூர்,

மதுரை சோ சர்வகுசுந்தரம், செங்கல்பட்டு ரமணி, ஆண்டோனிராஜ் சென்னை, பழனி குமுதா கிருஷ்ணமூர்த்தி, இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சரியான விடை கார்பன் மோனோக்சைடு அப்படின்றது தான். சரியான விடை அனுப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகளும் நன்றிகளும். செந்தில் முருகன் விளக்கப்பாடியிலிருந்து அவரும் சரியான விடையை சென்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் எஃப்எம் ரெயின்போவுடைய பாராட்டுகள். புகையிலைய எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புகையிலை பிடிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நல்ல மன உறுதியோட இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஆரோக்கியத்து மேல ரொம்ப கவனமா இருந்தாங்க அப்படின்னா, இதுல இருந்து அவங்க வெளிவர முடியும் அப்படின்றதுதான். புகையிலை உயிரை பறிக்கும், அதை தவிர்ப்பதை நல்வாழ்க்கை அப்படின்ற உறுதிமொழியை இன்னைக்கு நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புகையிலை எதிர்ப்பு தினத்தை வந்து நாம செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வரும் இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. இதுக்கு வந்து சூப்பரான நிறைய தகவல்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கவங்களும் சரி, நம்ம ஸ்டுடியோல இருக்கிறவங்களும் சரி, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூரு, அரியூரு, பங்கூரு
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை. இதனால FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
3: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
4: தொட்டா தூக்கிடுவாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது OTP கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
4: சொன்னா
2: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
4: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
2: FM ரெயின்போ புதுவை 102.8.
5: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் அரசுமுறை பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். கோட்டயத்தில் நடைபெறவுள்ள மலையாள நாளிதழான தீபிகாவின் 140வது நிறுவன தின கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். நேற்று புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் 150வது பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகளுடன் நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். புதுச்சேரியில் நாளை முதல் கட்டிட அனுமதி திட்ட விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று, நேரடியாக விண்ணப்பித்தால் ஏற்கப்பட மாட்டாது என்றும் புதுச்சேரி திட்ட ஆணைய உறுப்பினர் செயலர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் கவர்ச்சியை வெளிக்கொணர்தல், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு எதிராக போராடுதல் என்பதாகும். வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 3ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: இமைகத்திற்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாக இருக்க எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்களோடு இங்க நம்ம பொதுவே நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல இருந்து நான் தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய இன்னொரு ஆர்ஜே என்ன ஒரு சூப்பரான ஸ்பாட்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆக போறாங்க. இன்னும் சில ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, நம்ம எந்த ஸ்பாட் கண்டுபிடிச்சாச்சு. சோ கம்ப்யூட்டர் ஜி, கனெக்ட் த கால்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. சோ இன்றைய நம்ம புதுவை ஷோ ஒரு யூனிக்கான பிளேஸ்ல இருந்தாங்க போக போகுது. ஆமா, பாண்டிச்சேரி மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான இடம் தான். அது என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஷன் ஸ்ட்ரீட். ஸோ இந்த பெயர் இந்த இடத்திற்கு ஏன் வந்தது அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க. புதுச்சேரியினுடைய மிஷன் தெரு அப்படின்றது பிரெஞ்சு காலனித்துவ ஆட்சியினுடைய வரலாற்று சின்னமா அமைஞ்சிருக்கு. கத்தோலிக்க மிஷனர்களோட இந்த பகுதியில தங்கி பல பணிகளை மேற்கொண்டதுனால இதற்கு இந்த பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா இது பிரெஞ்சு கட்டிடக்கலை, பாரம்பரிய வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் நவீன வணிக கடைகள் இருந்த முக்கியமான பகுதியா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில இருந்து நம்ம பீச் போறோம் இல்ல அங்க இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒயிட் டவுன் போகணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம இந்த ஸ்ட்ரீட் வழியா ஒரு தடவையாவது போயிருப்போம் இல்லைங்களா. ஆமா, ரெண்டு சைட்லயும் அவ்வளவு அழகான கடை தெருக்கள் இருக்கும். கட்டிடக்கலையை பார்த்து ரசிப்பதற்காகவே சிறப்பா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மிஷன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நம்மோட பேச ஒருத்தர் வெயிட்டிங்ல இருக்காரு, அவரோட பேசலாம். ஹாய், குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: உங்க பேர் சொல் தம்பி.
2: சலீம்.
1: ஓகே, என்ன பண்றீங்க?
2: காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
1: ஓகே, எப்படி நீங்க படிப்பா?
2: NIT-ல எப்படி இருந்தாலும் புரிஞ்சிருக்குவாங்க.
1: ஓ, அப்ப லீவ்ல வந்திருக்கீங்க?
2: ஆமா.
1: ஓகே, சோ அப்ப நீங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்க இல்லையா?
2: காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ண மாட்டோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுவீங்க.
1: ஓகே, சொல்லுங்க. சோ இந்த மிஷன் ஸ்ட்ரீட் நீங்க வந்து பாண்டிச்சேரியில உங்களுக்கு இல்லையா?
2: ஆ, நேட்டிவ் பாண்டிச்சேரி.
1: ஓகே, சோ எந்த அளவுக்கு இந்த மிஷன் ஸ்ட்ரீட் நீங்க மிஸ் பண்றீங்க?
2: மிஷன் ஸ்ட்ரீட் ஆக்சுவலி மிஸ்ஸும் பண்ணுவேன், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்குமா, அதனால வந்து ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அங்க.
1: ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் தான் என்ன பாண்டிச்சேரியில?
2: பாண்டிச்சேரியில பிடிச்ச இடம் வந்து ராக் பீச், அதுக்கப்புறம் செரினிட்டி பீச் பிடிக்கும்.
1: ஸோ ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி போகக்கூடிய ஒரு இடம் தான் எந்த இடம் சொல்லுங்க?
2: பாருங்க,
1: நம்ம ஊரை விட்டு கொடுத்துட்டாருங்க தம்பி. ஓகே, ஓகே. ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு
2: இருக்கு?
1: தேங்க் யூ,
2: தேங்க் யூ.
1: நேர்களை மீண்டும் இணையலாம். இது ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பூஜா. நம்ம மிஷன் ஸ்ட்ரீட்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ நம்ம புதுவை பயங்கரம் வந்து ஒரு மெயின் சிட்டி, மெயின் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பாண்டியோட மெயின் ஏரியா ஒரு அழகான ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம், நம்ம மிஷன் ஸ்ட்ரீட்டை சொல்லலாம். ஸோ அங்கேருந்து நம்ம பூஜா கனெக்ட் ஆயிருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக பாடல் எடுத்து கேட்கலாம் வாங்க. ABCD திரைப்படத்துலேருந்து

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நிகழ்ச்சி கேட்டு நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 8:12:47 மணித்துளிகள்ல வாங்க நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பூஜா என்னலாம் சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இது நம்ம புதுவை. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் ஸ்ட்ரீட் இங்கே இருந்தால் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆமாங்க. ஸோ இதனுடைய வரலாற்று பின்னணி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 17 மற்றும் 18 நூற்றாண்டுகள பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரியை நிர்வகித்த பொழுது கத்தோலிக்க ஃபாதரியார்கள் இந்த பகுதியில் தங்கினாங்க. ஸோ இந்த பகுதி மக்களுடைய ஆன்மீக மற்றும் சமூக தேவைகளுக்காக மிஷினரி மையங்களும் இங்கே அமைக்கப்பட்டது. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷன் ஸ்ட்ரீட் அப்படின்ற பெயருமே இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு. பழமையான கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த இடம் அப்படின்னே சொல்லலாங்க. மிஷன் தெருவனுடைய ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பாணியிலான பாரம்பரிய கட்டிடங்கள், பெரிய தூண்கள், வளைவுகள் மற்றும் வண்ணமயமான வண்ணங்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பில்டிங்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். இன்னும் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பல பிரெஞ்சு பாரம்பரிய வீடுகள் பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதனுடைய அழகா கண்டு ரசிக்க இரு கண்கள் போதாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்தை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அதுவும் பாரம்பரியத்தை போற்றக்கூடிய நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஸோ அதை பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் பழமை மாறாம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எந்தெந்த ஸ்கூல் அப்படின்றத பின்னாடி வரக்கூடிய இன்னும் சில மணித்துளிகள்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க என்ன மாதிரியான வழிபாட்டு தலங்கள் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ காலதீஸ்வரர் அதாவது செட்டி கோயில் மற்றும் கத்தோலிக்க தேவாலயங்கள் அமைஞ்சிருக்கு. இது பிரெஞ்சு மற்றும் தமிழ் கலாச்சாரங்களுடைய இணைப்பை காட்டுது. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் நாம புதுவை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
0: நிறைய விஷயங்களோட நம்ம புதுவை நிகழ்ச்சி நமக்கு 8:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்காக தொடர்வது இன்னும் சில மணித்துளிகள் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை தெளிஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், I am Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi to share his thoughts in Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. Defense Minister Rajnath Singh says Indian Navy forced Pakistan Navy to remain confined to its ports during Operation Sindoor. Myanmar's President U Min Aung Hlaing arrives in New Delhi on a 5-day visit to India, offers prayers at Mahabodhi Temple in Gaya. Center notifies levies on exports of petrol, diesel and aviation turbine fuel for fortnight beginning tomorrow. IMD forecasts heavy rainfall over Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry and Karaikal till Wednesday. And in cricket, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in IPL 2026 final in Ahmedabad this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. It will be the 134th episode of the monthly radio program. The program will be broadcast across entire Akashwani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashwani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. Defence Minister Rajnath Singh has said that the Indian Navy forced the entire Pakistan Navy to remain confined to its ports during Operation Sindoor. Addressing the inauguration ceremony of the Nausena Shaurya Vatika, an open-air naval museum in Lucknow, he said the Navy played a significant role in maintaining pressure on Pakistan during Operation Sindoor. The Defence Minister said Indian Navy was deployed in the Arabian Sea with full preparedness and strength, maintaining constant pressure on the adversary. He said as a result, Pakistan's entire Navy remained confined to its ports.
3: பஹல்காம் மே ஏக் கைரானா ஆதங்கி ஹம்லா ஹுவா தா.
4: த காவர்ட்லி டெரரிஸ்ட் அட்டாக் இன் பஹல்காம் லாஸ்ட் இயர் அவுட்ரேஜ் தி என்டையர் நேஷன் அண்ட் ஸ்டர்ட் டீப் எமோஷன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இன் ரெஸ்பான்ஸ், ஆல் த்ரீ பிரான்சஸ் ஆஃப் தி இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் லான்ச்ட் ஆபரேஷன் சிந்தூர் டார்கெட்டிங் அண்ட் நியூட்ரலைசிங் டெரரிஸ்ட்.

0: down treads the middle path. Less than half of new launches likely to be electric, as car makers unsure of transition best with multi-powertrain portfolio. Times of India cites Google fined for misdirecting searches to rivals' products. And finally, Times of India in a photo caption, Dhool Andar sweeps Rajasthan. Reports on the massive dust storm that barreled through several parts of Rajasthan, plunging several towns into darkness around 2 p.m. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to share his thoughts in Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. Defence Minister Rajnath Singh says Indian Navy forced Pakistan Navy to remain confined to its ports during Operation Sindoor. Myanmar's President U Min Aung Hlaing arrives in New Delhi on a five-day visit to India, offers prayers at Mahabodhi Temple in Gaya. Centre notifies levies on exports of petrol, diesel and aviation turbine fuel for fortnight beginning tomorrow. IMD forecasts heavy rainfall over Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry and Karaikal till Wednesday. And in cricket, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in IPL 2026 final in Ahmedabad this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சி நேரம் பாத்தீங்கன்னா 8:31 நிமிடம் ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சி வந்து மிஷன் ஸ்ட்ரீட்ல இருந்து நம்ம ஆர்ஜே பூஜாவோட போயிட்டு இருக்கு. சோ வாங்க கால் கனெக்ட் பண்ணுவோம்.
5: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நானுங்களா ஆர்ஜே பூஜா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் ஸ்ட்ரீட்ல இருந்தாங்க போயிட்டு இருக்கு. இந்த மிஷன் ஸ்ட்ரீட்னுடைய பெயர் காரணம் வரலாற்று பின்னணி, பழமையான கட்டிடக்கலை, வழிபாட்டு தலங்கள் மற்றும் வர்த்தக மையம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரியினுடைய பரபரப்பான வர்த்தகம் மற்றும் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்லாம் அமைஞ்சிருக்கு. துணிக்கடைகள், கைவினை பொருட்கள் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்கள் இங்க ஏராளமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இந்த ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மோட பேச ஒருத்தவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹாய், வணக்கம்.
6: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் ஸ்டெஃபி.
6: ஓகே ஸ்டெஃபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் வந்து ஜாப் போயிட்டு இருக்கேன்.
6: ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு ஜாப் எல்லாம்?
7: ஓகே தான்.
6: ஓகே ஓகே. ஸோ நீங்க உங்களுடைய நேட்டிவ் பாண்டிச்சேரி தானா?
7: பாண்டிச்சேரி தான்.
6: ஓகே, இந்த மிஷன் ஸ்ட்ரீட் தான்
7: கிடையாது. நான் சும்மா கல்ல சர்ச் வந்ததுக்காக இந்த சைட் வந்தேன்.
6: ஓகே,
7: என்னோட ஏரியா வந்து ரெடியார் பாளையம்.
6: ஓகே, சர்ச்க்காக வந்திருக்கீங்க. எப்படி வீக்லி ஒன்ஸ் வந்துருவீங்களா இங்க?
7: ஆமா ஆமா, இங்க மாஸ் நடக்கும், சண்டே சண்டேக்காக வருவேன்.
6: நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நிறைய இருக்கு இல்லீங்களா? சோ வந்து அங்க அடிக்கடி பொருள் வாங்குவீங்களா?
7: பழக்கம் உண்டு. இந்த பக்கம் வந்தா நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ல தான் நான் நிறைய இந்த அக்சசரிஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே தான் வாங்குவேன்.
6: ஓகே, ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது எந்த ஊரில் ஒர்க் பண்ணுறீங்க? பாண்டிச்சேரியிலையா இல்லை வேறு எங்கே வெளியிலீங்களா?
7: பாண்டியில் தான் ஒர்க் பண்ணுறேன்.
6: ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளியில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மிஷன் ஸ்ட்ரீட்டில் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? இங்கே வந்தீங்கன்னா இது சீப்பாக இருக்கும்ப்பா, இந்த பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
7: ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னாலே நம்ம ஊர்ல வந்து சீப்பா தான் இருக்குமே. என்னால சொன்ன நான் இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் வந்து வாங்குவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த சைட்ல ஃபுல்லா விற்பாங்கல்ல, அது மோஸ்ட்லி வந்து நிறைய இந்த ஷாப்ல விற்கிறத விட வெளியே வச்சு வைக்கும் போது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நல்லா டிசைன்ஸும் வந்து நிறைய பீஸா இருக்குமா, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு

0: டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இங்க ஷாப்பிங் போவோம்.
1: ஓகே, சோ இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தவிர்த்து பாண்டிச்சேரியில உங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன? வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டீங்க, ஜாலியா இருந்திருக்கலாம்ப்பா இல்ல ஸ்கூல்லயே இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: ஆமா, ஸ்கூல் கூட எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரிஞ்சுக்கல. ஆஃபீஸ் ஐ மீன் காலேஜ் போனதுதான், போனது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து லைட்டா ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு, இல்லடா இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் வந்து போறது வந்து 12 இயர்ஸ்ன்றதுனால அது பெரிய கேப், அதனால வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து தெரிஞ்சுக்காது. ஆனா காலேஜ் 4 இயர்ஸ் ஆயிருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிடுவோம். அந்த டைம் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சா, ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசா சண்டையும் போட மாட்டோம். அதனால டக்குன்னு அது 4 இயர்ஸ் கேப்ல அப்படின்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே லைட்டா ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி அந்த போட்டோஸ் பழைய மெமரிஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கட்டிங்கா இருக்கும்.
1: ஓகே, இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றதுனால நான் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்ல முடியுமா?
0: என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நான் எப்படி ஒருத்தவங்க சொல்றது, அக்ஷயா, கிருத்திகா, அனிந்திதான்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க.
2: அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை காலை 11 மணிக்கு மதியாலை 1515 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 8 மணிக்கு எமது மதியாலை 215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறுபொழிப்பாக கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆர்ப்பும் கேட்கலாம். சோ உங்களுக்காக பாடல் வரை கேட்கலாம் வாங்க. யான் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கனெக்ட் ஆயிருங்க. சோ மிஷன் ஸ்ட்ரீட் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆர்ஜே பூஜாவோட.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்ட் 8:41, 26 மணித்துளைகள்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம். பூஜா, என்னெல்லாம் வந்து நம்ம விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க கலெக்டிவா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா மிஷின் ஸ்ட்ரீட்ல இருந்தாங்க போயிட்டு இருக்க. இந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய சிறப்பம்சங்கள் நிறைஞ்ச ஒரு இது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய இந்த இமோக்லேட் கான்செப்ஷன் பேராலயம் இந்த ஸ்ட்ரீட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. இது 300 ஆண்டுகள் பழமையான ஒரு சர்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரோமன் கத்தோலிக்க பேராலயமா இது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பான விஷயம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 135 ஆண்டுகள் பழமையான பள்ளிக்கூடங்கள் இந்த ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்கு. அது என்ன பள்ளிக்கூடம் அப்படின்னா விஓ செல்வ சிதம்பரனார் பள்ளிக்கூடம் தாங்க அமைஞ்சிருக்கு. இது அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அப்பாக்கள் கிட்ட கேட்டோம் இல்ல தாத்தா கிட்ட கேட்டோம் அப்படின்னா நான் இந்த ஸ்கூலினுடைய அலுமினி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஆரம்ப காலகட்டங்கள் அதாவது 1885 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா 1960களில் பிரெஞ்சு மொழி பாடத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியை பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த பள்ளியில படிச்சே பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கலவை கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூலும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ அத்தனை சிறப்புகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பழமையான பல பிரெஞ்சு ஐரோப்பிய கட்டிடக்கலை நிறைந்த இந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு நம்ம ஷோ போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்மோட பேச ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹாய் மேம்.
4: ஹாய்,
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
4: அனிஷ்கா.
3: ஓகே, என்ன பண்றீங்க மேம்? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே, இந்த ஏரியா தானே? இல்ல வாக்கிங் வந்திருக்கீங்களா?
4: வாக்கிங் வந்திருக்கேன்.
3: ஓகே, சோ பீச் பீச் வந்தீங்களா?
4: பீச் வந்து இந்த சைடும் இந்த வழியா தான் போவோம் நாங்க.
3: ஓகே,

0: ரெகுலரா வந்துருவீங்களா?
1: ரெகுலரா வருவோம், டெய்லியுமே வாக்கிங் வருவோம்.
0: இந்த ஏரியா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? இந்த ஏரியாவில உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்னெல்லாம் சொல்வீங்க?
1: எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நியர்பை, எங்களுக்கு தேவையான அனைத்து எல்லாமே கிடைக்கும். அதனால இங்க இந்த ஏரியா எவ்வளவு தடவை வேற வீடு மாத்திட்டு போகணும்னு வந்தப்பட எனக்கு இங்க பிடிச்சதுனால நாங்க ஸ்கிப் பண்ணாம இருக்கோம். இங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா.
0: ஓகேங்க மேம். ஸோ அடிக்கடி நீங்க போற ஒரு இடம் இந்த இடம் சொல்வீங்க?
1: அடிக்கடி பீச் போவோம். இந்த ரோட டச் பண்ணாம நாங்க பீச் போகவே மாட்டோம். வரப்ப எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி பீச் அதிகமா போவோம்.
0: சரி, உங்க வெளியூர்ல இருந்து யாராவது வராங்க, உங்க கெஸ்ட் இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க, இந்த ஸ்ட்ரீட்ல கூட்டிட்டு வந்து நீங்க வாங்கி தரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வாங்கி தருவீங்க?
1: ஃபிஷ் எல்லாம் நல்லாவே கிடைக்கும்.
0: பாண்டிச்சேரின்னு சொன்னாலே அதுதான் ஃபேமஸ்.
1: ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டுல செய்யறதே இல்ல. ஃபிஷ் அந்த மாதிரி ஜுவல் எல்லாம் கொஞ்சம் வாங்குவோம். அதெல்லாம் நிறையவே கிடைக்கும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டே மார்க்கெட் இந்த சைடு நிறையவே போட்டிருப்பாங்க, அதுவும் பர்ச்சேஸ்
0: பண்ணுவோம். ஓகே, சண்டே அதுவுமா? சண்டே மார்க்கெட் சொல்லாம இருந்தா எப்படி இல்லையா, பக்கத்துலயே போட்டிருக்காங்க. ஓகே மேம், சோ நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ மேம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிஷன் ஸ்ட்ரீட் பத்தி. உங்களுக்காக மிஷன் ஸ்ட்ரீட்ல ஒரு பாடல் எடுத்திருக்காங்க. சோ மேபி இந்த பாடலா இருக்கலாம் அப்படின்னு நீங்க கெஸ்ட் பண்ற அளவுக்கான ஒரு சாங் அயன் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கேளுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. ஃபைனலா ஃபைனல் மெசேஜ் பூஜா நமக்கு என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: ஸோ நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு மிஷன் ஸ்டேட்ல இருந்தா போயிட்டு இருக்கு இல்லைங்களா. பிரெஞ்ச் மிஷினரிகளால உருவாக்கப்பட்ட நகர பகுதி அப்படின்றதுனால இது மிஷன் ஸ்ட்ரீட் அப்படின்ற பெயரோட இந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனுடைய பெயர் காரணம் கட்டிடக்கலை வர்த்தக மையம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பான அடையாளங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்றைய நம்ம புதுவை ஷோல தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் கிட்டையும் பேசி இந்த ஏரியா பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நிறைவோட இன்றைய நம்ம புதுவை ஷோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே பூஜா, டேக்கரன், பபாய்.
2: தேங்க்யூ பூஜா. கண்டிப்பா வந்து இன்ஃபர்மேட்டிவான இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நிறைவா பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல வந்து

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
0: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: இப்போ சொல்ல போகிறது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அப்போது சிவகங்கை சமஸ்தானத்துக்கு தலைவராக இருந்தவர் மருது பாண்டியர் காளையார் கோவிலுக்கு ஒரு பெரிய தேர் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணினார், சிற்பிகளையெல்லாம் வரவழைச்சார். கடைசியாக அந்த தேரின் அச்சுக்கு ஒரு பெரிய மரம் தேவைப்பட்டது. அதுக்கு பொருத்தமாக ஒரு மரம் எங்கே கிடைக்கும்னு தேடினார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருப்புவனத்தில் வைகை ஆற்றுக்கு தென்கரையில் உள்ள ஆலயத்துக்கு எதிரில் ஒரு பழமையான பெரிய மருத மரம் ஒன்று இருக்கிறதாக கேள்விப்பட்டார். உடனே அதை வெட்டி அனுப்பும்படியாக அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார். அதிகாரிகள் உடனே அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் அதை வெட்ட ஆரம்பித்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் அங்கே ஓடி வந்தார். அவர் வந்து இந்த திருப்புவனநாதருக்கு பூசை செய்து வந்த இந்த ஆதி சைவர்களில் ஒருத்தர். அவர் பேர் வந்து புஷ்பவன குருக்கள்னு பேர். அவர் என்ன பண்ணார், அந்த மரத்தை வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லிகிட்டே ஓடி வந்தார். இது மன்னர் உத்தரவுன்னு நாங்கள் அதிகாரிகள், அந்த மன்னர் மீது ஆணை, இதை நீங்கள் வெட்டக்கூடாதுன்னார் அவர். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே இதை மன்னருக்கு தெரியப்படுத்தினாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு வியப்பு. உடனே அவரே புறப்பட்டு நேரில் அங்கே வந்தார். யார் அவர் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு கேட்டார். அவர் உங்களுக்கு பயந்துக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார் அப்படின்னாங்களாம். உடனே மன்னர் அவருக்கு ஒரு அபய நிருபம் எழுதி அனுப்பி வச்சார். அந்த காலத்தில் குற்றவாளிகளுக்கோ அல்லது பயந்து ஓடினவங்களுக்கோ நீங்கள் பயப்பட வேணாம், இங்கே வந்தால் உங்களுக்கு ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு அரசர்கள் அனுப்பி வைக்கிற கடிதத்துக்கு அபய நிருபம்னு பேர். அப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சார். அதை கண்டதும் அவர் கொஞ்சம் தைரியமாக திரும்பி வந்தார். மன்னர் கோபப்படாமல் கேட்டார், அந்த மருத மரத்தை வெட்ட வேணாம்னு தடுத்தது உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமான்னார் அவர். காளையார் கோவிலில் வந்து தேர் வேலைக்காக அதை வெட்ட சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்கள் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு சில காரணங்கள் உண்டு அப்படின்னாராம் அவர். என்ன காரணம் அது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கார் மன்னர். வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அப்படி வர்றவங்க ஆற்றுல குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுவாங்க. எப்பவும் இங்கே தண்ணி ஓடுறதில்ல. கோடை காலத்தில் வடகரை ஓரமாக தான் கொஞ்சோண்டு தண்ணி ஓடும். அப்போ அங்கே குளிச்சுட்டு சுடு மணலில் நடந்து வர்றவங்க இந்த மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது வழக்கம். இந்த மரம் எவ்வளவோ காலமாக இங்கே இருக்குது, எவ்வளவோ பேர் இதோட நிழலில் இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள், கருவுற்ற தாய்மார்கள் இவங்கள்லாம் வர்றாங்க. இந்த மரத்தை வெட்டிவிட்டால் அவங்கெல்லாம் வெயிலில் தவிச்சு போடுவாங்க. ஆனால் கோவில் தேருக்கு இந்த மரம் தான் வேணுங்கிறது இல்லை. இந்த மரத்தை பார்க்கும்பொழுது எனக்கு மன்னர் ஞாபகம் தான் வரும். எவ்வளோ பேருக்கு நிழலாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம், இந்த மருத மரம் மன்னருடைய பெயரை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். மருது பாண்டியர் நிமிந்து அந்த குருக்களை பார்த்தார். நீங்கள் செஞ்சது சரிதான், மரத்தை

0: வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாராம். அந்த மரம் வெட்டப்படலை, தேருக்கு வந்து வேறு மரத்தை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு உண்மை சம்பவம், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அகந்தை இல்லாத ஒரு அரசன் தான் தன்னுடைய உத்தரவு தடுக்கப்படும்போது அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அதை மாற்ற முடியும். மருது பாண்டியர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னர். நமக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் இருந்தார், வசதியான ஆள், ஊருக்கு அவர் தான் தலைவர். கிராமத்து எல்லையில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டணும்னு மக்கள் சொன்னாங்களாம். உடனே இவர் சில ஆட்களை அனுப்பி அதை வெட்ட சொன்னாராம். இவங்க போய் அதை வெட்டும் பொழுது சில பேர் வந்து அதை தடுத்துருக்குறாங்க. இது தலைவர் உத்தரவு, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னாங்களாம். நாங்கள் ஏன் தடுக்கிறோம்னா, இந்த மரத்தை பார்க்கும் பொழுதுலாம் எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மரத்தை வெட்டிவிடாதீங்க அப்படின்னாங்களாம். இதை கேள்விப்பட்டதும் அது என்ன அப்பேற்பட்ட மரம் அப்படின்னு விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்களாம், அது வந்து தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது எஃப்எம் ரெயின்போவில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலம் செல்கிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்த ஆண்டின் 12வது வகுப்பு விடைத்தாள்களை மறு மதிப்பீடு மற்றும் சரிபார்ப்பு செய்வதற்கென தனியாக ஒதுக்கப்பட்டுள்ள போஸ்ட் ரிசல்ட் ஆக்டிவிட்டீஸ் இணையதளம் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று CBSE அறிவித்துள்ளது. வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் இன்று நிகழ்கிறது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் நேற்று பாதுகாப்பு சோதனை மேற்கொண்டனர். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா 7 தங்கம், 7 வெள்ளி மற்றும் 3 வெண்கலம் என மொத்தம் 17 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களுக்கு ஒரு அழகான வணக்கம் சொல்லிக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 9:03:23. இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். நமக்கு பிடித்த

பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்க கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505. கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலுடைய விருப்ப நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் செல்வராஜ் கோவையிலிருந்து அவருடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிறைய நேயர்களை உங்களுக்கு பிடித்த பாடலை சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்களும் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடித்த பாடலை சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7598510505. பிரியமுடன் படத்திலிருந்து பாரதிக்கு கண்ணம்மா என்னுடைய விருப்ப பாடலா போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ராதா பிரியா. தேனி மாவட்டத்திலிருந்து உங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

நேரம் 9:17. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நீங்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், இதெல்லாம் சீக்கிரமா டைப் பண்ணி வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505. இப்போ ஒரு அழகான பாடல் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து கேட்டிருக்காரு. சந்திரனை அந்த சாங் வந்து ரச்சகன் படத்திலிருந்து. வி பாலமுருகன் அப்படின்றவர் தான், அவருடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:26. நம்முடைய நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை இணைய மூலமா சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அவங்களுடைய விருப்ப பாடலை அவங்களுக்காக பிளே பண்ணிட்டே இருக்கேன். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எங்களுக்கு. படத்திலிருந்து அருவாமீச அந்த சாங் கேட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் சதா, கௌதமன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனகா, கும்பகோணம், மனோகரன் இவங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:33 கேட்டுக்கொண்டிருப்பது இணைய வழி நேயர் விருப்பம். மறுமலர்ச்சி படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு பாடல் கேட்டிருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி.

உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டே இருக்காங்க. நானும் உங்களுக்காக பிளே பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வருது, அவள் வருவாளா படத்துல இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாலேருந்து குமார் அப்படின்றவர் தான். அவருடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை வாட்ஸ்அப் மூலமா சென்ட் பண்ணலாம், 7598510505 என்ற எண்களுக்கு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: கில்லியிலிருந்து ஏதாவது ஒரு பாடலை என்னுடைய விருப்ப பாடலா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷாமலா, அஸ்வினி, ஆனந்த், ரமேஷ் அவங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம். நீங்களும் சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க. ஆனால் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7598510505. இந்த நிகழ்ச்சி

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 9:59 நொடிகள். நிகழ்ச்சியில டைம் சொன்ன உடனே நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய நிகழ்ச்சியில பாடல் கேட்டுத்தாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு ஒளிபரப்ப முடியல. அவங்க யார் யாரோ அப்படின்ற பேரெல்லாம் படிச்சிடறேன். கேரளா, கோவிந்தன், வீரா, செந்தில் முருகன், விளக்கப்பாடி, ஆண்டிப்பட்டி, செந்தில்குமரன், உளுந்தூர்பேட்டை, ராஜேந்திரன், லோகேஸ்வரன், சிதம்பரம், கல்கி, நன்னிலம், நாராயணன், பண்ருட்டி, ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், செஞ்சி, கலைவாணி, கனிஷ்மா, ஓடி, சுரேஷ், அறந்தாங்கி, ஐயப்பன், பெங்களூர், ஹேமபிரியா, துருவா, ரவிக்குமார், காஞ்சிபுரம், கோகிலா, பிரசன்னா, குப்பநத்தம், ராமு, தூத்துக்குடி, சி பாலசுப்ரமணியன், விழுப்புரம், தமிழ்ச்செல்வி, இவங்களுடைய விருப்ப பாடலாம் பிளே பண்ண முடியல, ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. மனம் இருந்தது நிகழ்ச்சி வந்து ஈவினிங்ல இருக்குது. நீங்களும் தொடர்பு கொண்டு நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு மனம் விரும்பிய பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி இணையவழி நேர்வரப்பும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறும். நம்முடைய நிகழ்ச்சியில நிறைவா வரும் இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து கேட்டிருக்காரு. மாப்பிள்ளை படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திறந்து வைத்து உரையாற்றுகையில், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் கவர்ச்சியை வெளிக்கொணர்தல், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு எதிராக போராடுதல் என்பதாகும். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 40 புகார்களில் 22 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் 2ம் இடம் பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:53 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில நிகழ்ச்சியை கொஷினோடு தொகுத்து வழங்கத்துக்காக தீபா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ உங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. சோ நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கொண்டு வந்திருக்கோம், என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முதன் முதலில் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். அட் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினவங்கள கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பீங்க. சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நிலாவில முதல்ல யார் கால் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லிடுவீங்க. பட் அது வேணா யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தான் இறங்கணும்னு அப்படின்னு ஒருத்தர் அனுப்புனாங்க, ஆனா அவர் பண்ணல. பட் அந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிகழ்ச்சியில நிறைய பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இன்னைக்கு நாம வந்து கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்க செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே முதன் முதலில் ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஈஸியா கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியா அப்படின்னு சொல்ல முடியாது, சோ கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான ஒரு க்வெஸ்சனே சொல்லலாம். சோ நம்மளுடைய இந்தியாவில முதல் மெட்ரோ ரயில் எங்க தொடங்கியது? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேட்ஸ்கோ நிகழ்ச்சியோட கேள்வி. இந்தியாவில முதல் மெட்ரோ ரயில் எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? சோ அந்த ஊரை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாம். கால் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போக்கு. மீண்டும் ரெயின்போட நம்பர் 2271760 மற்றும் 2275230.

0: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேள்வி கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில முதல் மெட்ரோ ரயில் எங்க தொடங்கியது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: ஆஜயபுரத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
1: ஓகே பலராம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
2: கொல்கத்தாவிலிருந்து முத முத மெட்ரோ ரயில் விட்டாங்க மேடம்.
1: கொல்கட்டால இருந்து. சூப்பர் சூப்பர், கரெக்டான விடை கொடுத்துருக்கீங்க, நன்றி, பாராட்டுக்கள்.
2: வாழ்த்துக்கு, நன்றி மேடம்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
1: ஓகே ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கொல்கத்தா.
1: ஓகே சூப்பர் சூப்பர் ஃபைன், தேங்க்யூ,
3: நன்றி,
1: நன்றி, பாராட்டுக்கு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், சோ அடுத்ததா வரக்கூடிய நேரம் வந்து கரெக்டான படி சொல்றாரா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
1: சூப்பரா இருக்கும் சந்துரு சார், சொல்லுங்க உங்களுடைய ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய விடை
4: கேள்வி என்னன்னு சொல்லுங்க மேம். எனக்கு என்னன்னா,
1: இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் எங்க தொடங்கியது?
4: கொல்கத்தா மேம்.
1: கொல்கத்தா, சரியான விடை கொடுத்திருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள். பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் நினைக்கிறேன். ஆன் தி ஸ்பாட்ல க்வெஸ்சன் சொல்லி நீங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்க, சூப்பர் சூப்பர், வெல் டன், தேங்க்யூ.
4: ஆமா, உண்மையாலுமே அந்த ஸ்பாட்ல கேட்டுதான் மேம் சொல்றேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல, நம்மளும் ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர்,
4: ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஓகே, பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் எங்க தொடங்கியது அப்படின்னா, அதுக்கான விடை வந்து கொல்கத்தா, கொல்கத்தா மெட்ரோ, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சர் அண்ட் பெஸ்டான ஆன்சர் சொல்லலாம். சோ நம்மளோட நிகழ்ச்சியில அடுத்ததா

வந்து அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நம்ம வந்து முதன் முதலில் அப்படின்ற கான்செப்ட்ல க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சோ அந்த வகையில அடுத்ததா வந்து நம்ம கொடுக்க போற க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தேசிய பூங்கா எது? முதல் தேசிய பூங்கா எது? சோ இதுக்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கேட்செட்கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 10:13 மணி தொழில்களில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்னன்னா லாஸ்ட் அவர் கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ நம்ம முதல் முதலில் அப்படின்ற கான்செப்டை கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. முதல் தேசிய பூங்கா எது? ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: ஓகே கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் சூப்பரா இருக்கோம். செஞ்சி எல்லாம் எப்படி இருக்கு?
3: நல்லா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு
2: கொளுத்து. சரி ஓகே, சொல்லுங்க நீங்க வந்து முதல் தேசிய பூங்கா எது? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேன் மேம்.
2: உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கிற ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ஜிம் கார்பெட்
3: தேசிய பூங்கா,
2: சரியா கொடுத்துருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
4: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.

0: கனகரத்தினம் சார், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: எங்க ஊர்லாம் மழை மழை மேடம், மழை பெஞ்சிட்டே இருக்கு.
0: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்
1: சூப்பர்.
0: ஓகே
1: மேடம், கேள்வி மீண்டும் ஒருக்கா சொல்ல முடியுமா?
0: ஒருக்கா கண்டிப்பா சொல்றேன். முதல் நம்மளோட இந்தியாவில முதல் தேசிய பூங்கா எது?
1: ஜிம் கார்பெட் அப்படிங்கிற உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நைனிடால் என்ற இடத்துல இருக்கக்கூடிய பூங்கா தான்.
0: வாவ் வாவ் வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமா நிறைய காம்படிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்றதுதான் வந்து சரியான விடை. முதல் தேசிய பூங்கா, நம்ம இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
0: ஓகே ராஜகோபால் சார், நம்ம லைவ்ல இருக்கோம், சொல்லுங்க உங்களுடைய விடை நம்ம செக் பண்ணிக்கலாம்.
2: உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சிம்காட் தான் இந்திய தேசிய முதல் தேசிய பூங்கா மேடம்.
0: வாவ் வாவ், சரியான விடை கொடுத்துருக்கீங்க. நன்றி பாராட்டுக்கள்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் சார், தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: ஓகே, பாத்தீங்கன்னா சரியான விடை கொடுத்துருக்காங்க நம்மளோட நேயர்கள் எல்லாமே. வந்து ரத்தினம் சார் அது மட்டும் இல்லாம ராஜகோபால் சார் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. சோ கலைவாணி மேடம் செஞ்சில இருந்து கரெக்டான கொடுத்துருக்காங்க. சோ ஜிம் கார்பெட் அப்படின்றதுதான் வந்து நம்மளுடைய இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துல மேற்கு இமயமலை அடிவாரத்துல சுமார் 920.9 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. சோ 1936 வந்து இது நிறைவேற்காங்க, சரிங்களா? சோ ஆக்சுவலா வந்து இது கூட பேர் வந்து வேற பேர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு புகழ்பெற்ற வேட்டைக்காரரும் இயற்கை பாதுகாப்பு பண்ணக்கூடிய ஒருத்தரும் நூல் ஆசிரியருமான ஜிம் கார்பெட் அப்படின்றவருடைய பேரை தான் இந்த பூங்காக்கு வந்து வச்சிருக்காங்க. சோ நிறைய விலங்குகள்லாம் இங்க இருக்கு. ஏதோ டைம் கிடைச்சதுன்னா நீங்க இந்த தேசிய பூங்காவை போய் கண்டிப்பா நம்மளோட லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது நீங்க வந்து பாத்துட்டு வந்துருங்க. ஓகே, உங்களுக்காக தீபாவளி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்து இருக்கு. சோ இதற்கடையில நம்ம வந்து க்வெஸ்சன் சொல்லணும் இல்லையா? சோ கொஞ்சம் ஈஸியா கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா, முதன் முதல்ல பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார்? நம்மளோட இந்தியாவில முதன் முதல்ல பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார்? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, கால் பண்ணலாம் FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் எனக்கு 2275230. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டி ஆர் ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

நேர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாக கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து லாஸ்டா என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முதல்ல பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். சோ எக்ஸாக்டா எல்லாருக்குமே அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம், சோ அன்னை தெரேசா அப்படின்றது. சோ இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1954 இந்த விருது வந்து வழங்கப்பட்டது இல்லையா. ஆக்சுவலா வந்து இந்த பிரைஸுக்காக நிறைய பேரோட பேர்களை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. சோ அன்னை தெரேசா, சத்யேந்திரநாத் போஸ், அப்புறம் நந்தலால் போஸ், அப்புறம் வி கே கிருஷ்ணமேனன் அப்படின்ற சில செலிபிரிட்டிஸ் வந்து சொல்லி அதுல வந்து குறிப்பா வந்து அன்னை தெரேசாக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து மெயினான ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம். சோ கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுகள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து நம்ம க்வெஸ்சன் சொல்லல பாத்தீங்களா. சோ இந்தியாவுடைய முதல் அணு உலை இங்க அமைந்திருக்கு. இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். இந்தியாவுடைய முதல் அணு உலை இங்க அமைந்திருக்கு. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நீங்க கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2

2 2 7 5 2 3 0. ஸோ மறுபடியும் எஃப்எம் ரெயின்போட நம்பர் உங்களுக்காக 2 2 7 1 7 6 0 மற்றும் 2 2 7 5 2 3 0. இந்த எண்களில் கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்காக இந்த நேரத்தில் பாடல் வந்து கேட்கலாம். வாங்க பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்தில் வாங்க ட்ரெயினில் போகலாமா?

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கேட்சர்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து லாஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் அணு உலை எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ எக்ஸாக்டா அதுக்கான சரியான விடை வந்து மும்பை, அதோட பேர் வந்து அப்சரா. சோ இதுதான் வந்து சரியான விடை. யாரா வந்து கெஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நேர்களை இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கேட் செட் கோ.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து படம் பார்க்கறதுனா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு விருப்பமான விஷயம் இல்லையா. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் முதல் திரைப்பட நடிகர், இதுதான் வந்து நம்மளுடைய கேள்வி. இந்தியாவின் முதல் திரைப்பட நடிகர் யார்? அதோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு செலிபிரிட்டி இருக்கிறாரு. அவர் யார் நீங்க கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275330 என்ற எண்களில். அவங்களுக்காக பாடல் வருது கேட்கலாம். வாங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்துல இருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: கெட் இட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 10:38:39 நம்ம வந்து முதன் முதல்ல அப்படின்ற மாதிரியான கான்செப்டை வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுல வந்து லாஸ்டா உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் முதல் திரைப்பட நடிகர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவி தாப்லே அப்படின்றவர் தான் இந்தியாவில முதல் முழு நீல திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்ற திரைப்படம் 1913 வந்து வந்துச்சு. ஸோ இந்த படத்துல நடித்த டிவி தபேலா அப்படின்றவர் தான் இந்தியாவின் முதல் திரைப்பட நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் யாரெல்லாம் வந்து கரெக்டா கெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நினைத்த சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஓகே, நம்மளோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்ஸ் கோனி கஷில, சோ நம்மளோட இந்தியாவில முதல் காகித நாணயம் பேப்பர் கரன்சி எப்போது வந்து வெளியிடப்பட்டது? சோ இந்தியாவோட முதல் காகித நாணயம் பேப்பர் கரன்சி எப்போது வெளியிடப்பட்டது? சோ அது வரைக்குமே வந்து பேப்பர் கரன்சி இல்ல சர்டைன் பீரியட், அதுக்கப்புறம் தான் பேப்பர் கரன்சின்றது ஒன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க.

அது எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: இந்தியாவில
3: முதல் காகித நாணயம் பேப்பர் கரன்சி எப்போது வெளியிடப்பட்டது? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
2: 1812 இந்த ஆண்டுலதான் முதல் முதலா திருக்குறளும் புக் வடிவில் வந்துச்சு.
3: ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரியான விடை கொடுத்திருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள்.
2: நன்றி மேடம்.
3: ஓகே, பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில முதல் காகித நாணயம் செப்டம்பர் 9, 1812 வந்து பேங்க் ஆஃப் பெங்காலால வந்து வெளியிடப்பட்டது. சோ ஏழாம் வந்து சரியான விடை வந்து கணிச்சீங்களோ அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுகள்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மியாகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சும். இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணி சரியான விடை கொடுத்தோம். நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிறைவாக வரக்கூடிய பாடல் தனி ஒருவன் திரைப்படத்திற்காக.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் அரசுமுறை பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். கோட்டயத்தில் நடைபெறவுள்ள மலையாள நாளிதழான தீபிகாவின் 140th நிறுவன தின கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைக்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் சிபி கிராம்ஸ் குரல் வழி உரையாடல் மென்பொருளான சமாதன் டிடியை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் குறைதீர்க்கும் வழிமுறையை ஜனநாயகம் மயமாக்குவதற்கான ஒரு முக்கிய பணியாக சமாதன் டிடி விளங்கும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு நாளை முதல் அக்டோபர் 31 வரை பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரியில் இருந்து தற்காலிகமாக விலக்கு அளித்துள்ளது. பருத்தி விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 40 புகார்களில் 22 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. வியட்நாமில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறும்.

0: अपने आसपास के ऐसे प्रयासों को जरूर देखिए। जो लोग समाज के लिए अच्छा काम कर रहे हैं उन्हें पहचानिए, उनकी सराहना कीजिए, उनसे सीखिए और हो सके तो खुद भी किसी अच्छे काम से जुड़िए। अगले महीने मन की बात में कुछ और प्रेरक गाथाओं के साथ मैं फिर आपसे जुड़ूंगा। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது
3: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்றுமுன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகள போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாத பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
5: வணக்கம் சார். வணக்கம்.
4: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமா செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில நாம ஜுகல்பந்திய கேள்விப்பட்டிருப்போம், ஆனா சவால்ல இப்போ ஜுகல்பந்திய முதல் முறையா பாக்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்றாரு, பிறகு 3வது முறையா இதே மாதிரி. உங்க விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்க இந்த விஷயம் பத்தி விரிவா விளக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க செஞ்சிருக்கிற சாகசம் பத்தி எல்லாருக்கும் தெரியணும்.
5: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021ஆம் ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னார்

0: அங்கே மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க, நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது, அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
1: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படிதான் என்னை அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுகளை கத்துக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்றைக்கி நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்கள் குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போகிறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
3: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினாரு. நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார், தீவிரமான வெயிலில் ஓடினார், நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தாரு. அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
3: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
2: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பலமுறை சந்தேகம் வரும், நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறது இல்லை, சில வேளைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
3: அனிமேஷ் அவர்களே.
0: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன்,

0: நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னாரு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
0: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அத குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17க்கு கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2:15 கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்க முன்னேற்றுறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும், இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே. வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில்

கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும், ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே,
இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல்

இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரணு வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.

நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்பினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்பின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்பின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்பின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கை இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்பினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்க தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின் பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியது. நண்பர்களே, இதே போன்றதொரு உத்வேகம் அளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது.

0: ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக ஆகாஷ்வாணியில் சற்று முன்னர் உரையாற்றுகையில் தாமிர பட்டயங்களில் சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பது பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது குறித்து கூறினார். சத்தீஸ்கரின் மல்ஹாரில் கிடைத்த 3 அபூர்வ தாமிர பட்டயங்களில் உள்ள எழுத்து பொறிகள் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானவை. இக்காலகட்டத்தின் ஆட்சிமுறை அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்தான தகவல்கள் இதன் மூலம் அறியப்படுவதாக கூறினார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திறந்து வைத்து உரையாற்றுகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை மறு மதிப்பீடு மற்றும் சரிபார்ப்பு செய்வதற்கென தனியாக ஒதுக்கப்பட்ட போஸ்ட் ரிசல்ட் ஆக்டிவிட்டீஸ் இணையதளம் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று CBSE அறிவித்துள்ளது. வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் இன்று நிகழவிருக்கிறது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல்

ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் 2ம் இடம் பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இணைந்தரும் மதிய வணக்கம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தீபா. ஸோ பேசுங்க தோழா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மென்ஸ். ஸோ ஆண்கள் மட்டுமே பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல போறாங்க இந்த நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, வெயில் என்ன சும்மாவா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பு தான். ஸோ வந்து இந்த சம்மர் வர்சஸ் பைக் ரைட், இந்த வெயில வந்து ஏண்டா வெயில வீணாக்காம சுத்திட்டு இருக்க அப்படின்னு வீட்டுல கேட்காத ஆளே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இந்த ஆண்கள் வந்து இந்த பாய்ஸ் எல்லாருமே வந்து வெயில வந்து வீணாக்காம பைக்ல பயங்கரமா சுத்திட்டு இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், எங்கேயா எங்க போறதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ பாக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த சம்மரை வந்து வீணாக்காம சுத்துறாங்க அப்படின்னா அது வந்து முழு கிரெடிட்டும் உங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்மர் வர்சஸ் பைக் ரைட், ஏன் எனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழும். இருந்தாலும் வந்து உங்களோட கருத்து எனக்கு இந்த வெயில் எப்படி பிடிக்கும், எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல போறீங்களா, இல்ல என்ன பண்றதுங்க வேற வேலையே இல்லைங்க இதாங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான நீங்க வந்து இந்த வெயில வீணாக்காம சுத்திட்டு இருக்கீங்களா? சோ சம்மர் வர்சஸ் பைக் ரைட் பேசலாம். எஃப்எம் பிரெயின் போக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. இந்த வெயில் அனல் பறக்க நம்ம வந்து டாபிக் கொடுத்தோடனே நம்ம நேயர்கள்லாம் வாங்கி பயங்கரம் வந்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லக்கி நேயர் என்ன சொல்றாரு, இந்த சம்மர் அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
1: ஓகே சந்திரசேகர் சொல்லுங்க.
2: தீபா மேம், தீபா மேம் வந்தாவே ஃபர்ஸ்ட் காலேஜ்க்கு தான் போவா, இப்ப அப்புறமா தான் பாக்கலாம். சூப்பர் மேம், நினைச்சேன் நீங்க எடுப்பீங்க அப்படின்னு, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். காலையில தொடங்கி சாயங்காலம் 6 மணிக்கு கூட கடனை வாங்கி வெயில் அடிக்குது அப்படின்னா பாத்துக்கோங்களேன், எந்த அளவுக்கு நமக்கு டென்ஷனா கடுப்பா இருக்கும். ஏன்னா வேலூர்ல வந்து எக்கச்சக்கமா வெயில் இருக்கிறதுனால நம்ம எதுவும் வெளியில நினைக்கிற மாதிரி பிளான் பண்ற மாதிரி போக முடியல மேம், அதுதான் உண்மை. இப்ப திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடுறாங்க வீட்டுல இருக்கோம் அப்படின்னா, சரி மத்தியானம் போலாம் அப்படின்ட்டு வெளியில நிக்கிறோம், அப்படியே வேர்வை ஊத்துது, போறதுக்கு உடம்பு வேற எரியுது. ஆன் டாப் ஆஃப் இட் பாத்தீங்கன்னா ஏதாவது வீட்டு வேலை செய்யணும், வெளியில போகணும் அப்படின்னா கூட முடியல. வீட்டுக்குள்ள ராத்திரி படுக்கும் பொழுது அனலா இருக்கு மேம், ஒரு ஏசி ஆன் பண்ணா கூட கீழ் காத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனல் காத்தா வருது. மத்தியான சமயத்துல ஏசியை போட்டா கூட சூடு காத்துதான் சீலிங் ஃபேன்ல இருந்து வருது, சிறு குளுமையான காத்து அப்படிங்கறது வருது இல்ல. எதுக்கு இந்த வெயில், இந்த ஆண்டவனுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா, ஏன் இப்படி படுத்துற அப்படிங்கிற மாதிரி.
1: நீங்க ஆண்டவனே கேட்க கூடாது, சூரிய பகவானை தான் நீங்க கேட்கணும்.
2: அதுதான் ஆண்டவன், அது சூரிய பகவானு தான் நம்ம ஆண்டவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நிச்சயமாவே அந்த சூரியன் இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான். ஐ மீன் சன்ஷைன் இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டம். ஆனா ஓ ரொம்ப சின்சியரா இருக்காத, உனக்கு எதுக்கு சம்மர் சீசனா நாங்க குடுத்து வைக்கிறோம், லீவ் எடுத்துக்கோ, நீயே லீவ் எடுக்க மாட்டேங்கிற, தினத்துக்கு காலங்காத்தால 6 மணிக்கு அப்படியே ஜொலிக்கிற, இது தேவையா உனக்குன்னு நான் பாத்து கேட்டிருக்கேன். அவங்க கிட்ட முறையிட்டா கூட அவர் நான்

0: போவே மாட்டேன், அவங்க மேல அன்பை பொழிஞ்சிட்டு தான் போவேன். நான் அடுத்த நாள் கூட நீ வேணா சொல்லு 24 hours நான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அதனால இந்த வெயில் காலம் வந்தாவே மேம் ஒரு மாதிரி அவர்ஷன் ஆகுது. அதுவும் மார்ச் ஏப்ரல் மே இப்ப ஜூன் ஜூலை கூட வெயில் அடிக்கிற மாதிரி போட்டு பொழப்பழன்னு பொழக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு வெயில் காலம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. மழை வரணும், அதே மாதிரி மிதமான ஒரு வெயில் இருக்கணும். இந்த தட்பவெப்ப நிலை குளிர்காலத்துல எப்படி இருக்கு அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் மேம். தயவு செஞ்சு இந்த வெயில் காலம் மட்டும் வரவே கூடாதுங்கிற மாதிரி நம்ம அமைச்சு வச்சிடலாம் மேம்.
1: சந்திர சாரோட கன்க்ளூட் என்னன்னா, சம்மர் வர்சஸ் பைக் ரைடு எனக்கு பிடிக்காது.
0: ஐயோ பைக் ரைடாவது, அதாவது நம்ம தெரிச்சு ஓடிடுவோம். அது நீ வந்து 1 lakh rupees கொடு, மத்தியானம் வந்து பைக் ரைடு வைக்கிறோம் அப்படின்னாலும் வேணாம்ப்பா நீயே அந்த 1 lakh வச்சுக்கோ, நான் வீட்லயே இருக்கிறேன் பேசாம அப்படின்ற. பைக் எடுத்து வெளியில போகிறதே கிடையாது மத்தியானம். சம்மர் சீசன்ல நம்ம வீட்டுல அப்படியே ஹையர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி இருக்கோம். ஆனா இதுலயும் கூட அதிர்ஷ்டமா நிறைய பேர் அந்த வெயில்ல போய் சூடா ஒரு டீயை கூட குடிப்பாங்க கடையில. அது மாதிரி இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
1: தேங்க்யூ. சம்மர் வர்சஸ் பைக் ரைட், இந்த வெயில்ல நான் வண்டி ஓட்டியே தீருவேன் அப்படின்ற ஒரு ஒருத்தவங்களும் இருப்பாங்க. ஐயோ இந்த வெயில் எல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா, என்னெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா, என்னோட கலர் எல்லாம் டர்ன் ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். கால் பண்ணீங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230. சோ நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்றாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
2: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
1: ஓகே ஐயப்பன் சார், சொல்லுங்க. சம்மர் வர்சஸ் பைக் ரைட்,
2: அதாவது காலையில நம்ம சாப்பிட்டு விட்டு ஒரு 9:30 to 10 பைக் எடுத்து போறோம்னு வைங்க, அப்போதான் வந்து வெயில் கண்ணுல அடிக்கும். அப்பெல்லாம் நமக்கு ஒரு தெரிச்சல வரும், எவன்டா கண்டுபிடிச்சது இந்த வெயில, மூஞ்சில குத்துது அப்படி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இதாகும். இப்பெல்லாம் நடக்கும், இந்த வெயிலுக்கு மழை எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு தோணும். நனைஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா குளு குளு குளுன்னு இருக்கும். இப்ப சாதாரணமாவே வீட்லயே இப்ப வந்து பாத்தோம்னா ஹாட்டா இருக்கு. எங்க வீட்ல எல்லாம் ஃபேன் ஓடும் போதே வேர்த்து ஊத்தும்.
1: ஏன்டா ஃபேன் இன்னும் ஃபாஸ்டா ஓடாண்டா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு.
2: நன்றி.
1: ஓகே பேசுங்க தோழா, நிகழ்ச்சி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சம்மர் வர்சஸ் பைக் ரைட், இந்த வெயிலும் நம்ம ஓட்டுற வண்டியும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. நிகழ்ச்சி தான் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர். சோ நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம். புதுல இருந்து ஆசி தம்பி
1: பேசுறேன்.
3: அதாவது வெயில்னாக்கா நாம் வந்து சிறுவதில் வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடு, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நாம வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோம், பாட்டு பண்ணோம். ஆனா இந்த வெயில் எவ்வளவு நல்லதுன்னு யோசனை பண்ணுமா? இன்னைக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த வெயில் எவ்வளவு நல்லது நம்ம யோசனை பண்ணுமா? இந்த வெயிலை இன்றைக்கு சூரிய சக்தியாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த வெயில் இல்லை என்றால், அதாவது சிறு சிறு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அணுக்கள் பாக்டீரியாஸ் வேண்டாம் உருவாகி நமக்கு எதிர்கொண்டு நிற்கும், நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது வெயில் தான் அழிக்கிறது. இந்த வெயில் என்பது என்னவென்றால், நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உலகம் தன்னைத்தானே சுற்றி வரும்போது 12 hours பகல் பண்ணமா இரவு, இந்த 12 hours வெயில்ல நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளால வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வெயில வெறும் பைக் எடுத்து சுத்துறதுதான் முக்கியம் இல்ல, அந்த வெயிலை எப்படி நமக்கு தேவையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு லடாக் பகுதியில பள்ளத்தாக்குல புவியின் அதிக உஷ்ணத்தை வச்சு எப்படி நம்ம வந்து இது மின்சாரம் தயாரிக்கலாம் என்பது பத்தி

0: நம்ம முத முத நம்ம தான் பண்றோம்
1: பண்றோம்.
0: அப்ப நம்ம எங்க எதையாவது நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த வெயில் என்பது என்பது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு வெயில் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு மழை இருக்கும். அந்த வெயிலை இந்த அளவுக்கு ஆக்கியது யார்? ஏசியை குறைவா யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா பண்றீங்களா? ஆமா, எரிக்காதீங்க, அது பண்ணாதீங்கன்னா பண்றீங்களா? முன்றே நான் எல்லாம் விளையாட போகும்போது இந்த அளவுக்கு சுட்டு எரிக்கவில்லை. ஏன்? பழக்க வழக்கத்தில் இன்று மாசுபட செய்து விட்டோம், இந்த ஓசோன் ஓட்டை புட செய்து விட்டோம். இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இன்றிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன், எனக்கு இந்த வெயிலை யூஸ் பண்ணும், இந்த வெயிலை பத்தி நான் குறை சொல்வதை விட்டு விடுவேன், அதன் பதிலாக அதை எப்படி நிறை செய்வேன்? நான் கூறியது போல் எப்படி நிறை செய்வேன், அது நமக்கு எவ்வளவு பலன்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த வெயில் இல்லைன்னு துணி காயப்பட முடியாது, பாக்டீரியாஸ் இருக்கும். அப்படி இருக்கும் போது நமக்கு டி விட்டமின் கிடைக்குது. காலையில குழந்தை கொண்டு போய் வெயில காட்ட சொல்றாங்க, மாலைக்கு காமாலை போயிடும். இந்த வெயில் இவ்வளவு இருக்கும் போது நீங்க பைக் எடுத்து சுத்துறதுதான் முக்கியம் இல்ல, அந்த வெயில் எப்படி யூஸ்ஃபுல்லா பண்ண வேண்டும் என்பது இந்த இளைஞர்ல இருந்து முதியவர்களை இதை முக்கியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெயில் நல்லதுதான், அதை நம்ம பயன்படுத்தும் முறை இருக்கிறது, அதை விட்டு நம்ம சீர்கேடாக அதை செய்து விட்டு இன்று நாம் இன்னைக்கு பிரதமர் ஒருவரே கேட்டிருப்பீர்கள், அவர் சொன்னார் ஒரு ஆற்றை வந்து சுத்தம் செய்தார்கள். எப்படி இது போன்ற வெயிலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒரு சீரிய சிந்தனையோடு நம்ம பங்கெடுத்துக் கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தான். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி சார். சூப்பரான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு, நம்ம தொடர்ந்து பேசலாம். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்றதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
10: சொல்லு நீதான்.

0: விவரத்தை சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
1: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நேர்களின் கவனத்திற்கு நமது எஃப்எம் ரெயின்போ மற்றும் முதன்மை அலைவரிசையில் 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீ விழிப்புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். சோ மிஸ் பண்ணாம கேளுங்க.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: பேசுங்க தோழா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 12:27. 16 துளிகள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். சம்மர்ஸ் வர்சஸ் பைக் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சம்மர் வந்து எப்படி இருக்கு, அதை நம்ம வந்து எப்படி அது ரொம்ப பியாண்ட் போகாத அளவுக்கு நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த சம்மர் ரைடே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பேசுங்க தோழ நிகழ்ச்சியோட நிறுவ தருணத்துக்கு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நேரம் வந்து 12:31 ஆயிருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சி என்ன தலைப்பு கொடுத்திருந்தோம் அப்படின்னா சம்மர் வர்சஸ் பைக் ரைட் அப்படின்னு கொடுத்திருந்தோம். சோ கண்டிப்பா வந்து இந்த வெயில யாருமே வந்து வண்டி ஓட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து வேற வழி கிடையாது.

0: நிருபிதி புதுச்சேரி.
1: பேசுங்க தொழில்நிகழ்ச்சியோட நிறுவ தண்ணத்துக்கு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நேரம் வந்து 12:31:29 ஆயிருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில என்ன தலைப்பு கொடுத்திருந்தோம் அப்படின்னா சம்மர் வர்சஸ் பைக் ரைட் அப்படின்னு கொடுத்திருந்தோம். சோ கண்டிப்பா வந்து இந்த வெயில யாருமே வந்து வண்டி ஓட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து வேற வழி கிடையாது. வேலைக்கு போகணும்னா அந்த டைம்ல போய்தான் ஆகணும், இல்ல கடைக்கு ஏதாவது போகணும்னா நம்ம போய்தான் ஆகணும். இருந்தாலும் வந்து யாருமே வந்து எவ்வளோ வெயில் அடிச்சாலும் நம்ம தாங்கிக்கோங்க, ஆனா ரொம்ப மழை பெஞ்சா நம்மளால தாங்கவே முடியாது. எல்லாருமே வந்து ஹேட் பண்ற அந்த சன்னை வந்து சில டைம் வந்து நம்ம ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியா தான் இருக்கு. சோ நிகழ்ச்சியில பேசினா உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275233.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
9: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
10: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
9: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: பேசுங்க தொழில் நிகழ்ச்சியோட பைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சோ நிறைவா உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. பீமா திரைப்படத்துல இருந்து கண்டிப்பா சன்னை வந்து ஹேட் பண்ணாதீங்க. சோ இருந்தாலும் இந்த சம்மர்ல நிறைய பைக் ரைட் பண்ணாதீங்க. சோ நிகழ்ச்சியில பேசின நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நிறைய சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான

0: வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
1: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
0: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
1: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
0: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாந்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும், அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்கள்

0: இடங்களும், ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவி இடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6,00,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4-மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்கு வங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப் பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப் பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21 தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்த நேரம் 12:50 29 துளிகளில் தொடர்வது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: அடடா, நீங்கள் இப்படியெல்லாம் ஏன் நினைக்கணும் சிஸ்டர்? பர்த்டே செலிபிரேஷனில் பேசுறது பத்தி நான் ஆட்சேபமே சொல்லல. ஆனால் பொலிட்டிக்

சைக்கிள்னு வந்து நிற்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்க என்ன, மூணாம் கிளாஸ் படிக்காதவன் பாலிடிக்ஸ்ல வந்து புகுந்து பெரிய லீடர் ஆகி விடுகிறான். நீங்கள் எல்லாம் பார்ட்டியில் சேரல என்ன, அப்புறம் யாரைத்தான் சேர்ப்பது என்று மொழிகிறான் அம்மை வீடு. மன்னிச்சுக்கங்க சிஸ்டர், பொலிட்டிக்கல் ஃபீல்டு எனக்கு சரி வருமான்னு பயமா இருக்கு. நான் ரொம்ப சென்சிட்டிவ், உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறேன் என்று ஞானத்தை கண்களால் துணைக்கி அழைக்கிறாள். ஞானம் அவளை பார்க்காமலே எங்கோ வெளியே நோக்குகிறாள். நீ என்ன விகுப்பணிப்பை போல் இருக்கே, நீ மட்டும்தான் சென்சிட்டிவா? நானும் தான் சென்சிட்டிவ், எல்லாரும் தான் அப்படி. இப்போ உன்னை போல இருக்கிற இளைஞர்கள் வரலன்னா நம்ம கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ண ஆள் குறைஞ்சு அங்கே வேற ஏதாவது கட்சி வரும், அதை நீ நினைச்சு பார்க்கணும் என்று உண்மையை விளக்குகிறாள் லோகா. மைத்ரேயிக்கு கூட்டுச்சேரலின் மர்மம் இப்போதுதான் புரிகிறது. அவர்களை சார்ந்து இந்த சமூகம் வெற்றி தேடிக்கொள்ள முயல்கிறது. யாரையேனும் சார்ந்து எப்படியேனும் இடங்களை பிடிக்க வேண்டும். மைத்ரேயி தான் ஒரு பொறிக்குள் அகப்பட்டு கொண்டார்போல் உணர்கிறாள். ராஜா அவளை வற்புறுத்தவில்லை, வரவேற்றார். ஆனால் இவர்கள் தீர்மானத்துடன் வந்திருக்கின்றனர். லோகா அவளை விரலை காட்டி ஆணையிடலாம் என்று நினைக்கிறாள். அம்மை விடு ஆசாமி நன்றாக முகஸ்துதி செய்ய தெரியும் என்று நிரூபிக்கிறான். பளிச்சுன்னு சொல்றேனம்மா, எங்க தொகுதியில் உங்களை நிற்க வைக்கும் எண்ணம் எனக்கு உண்டு. உங்களுக்காக கூட்டு கட்சிகள் எல்லாம் வேலை செய்யும், பெரும்பான்மையும் மிடில் கிளாஸ் ஓட்டுகள். என்னையா தேர்தலுக்கு நிற்க சொல்கிறீர்கள்? ஆமா, ஏன்? நீங்கள் எங்கள் தொகுதியில் நின்றால் ஓட்டை அள்ளி கொண்டு வருவீர்கள். எங்கள் தொகுதி சுதந்திரா கோட்டை, முழுசும் வேற கட்சி, நமக்கு கூட்டு, அவ்வளவு பேரும் நமக்கு வேலை செய்வார்கள். பணச்செலவு பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஞானம் மைத்ரேயின் இந்த நிலையை அனுபவிப்பவள் போல் மேசையின் மீது விரல்களால் தாளம் போடுகிறாள். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தான், ஆனால் என்னை ரொம்ப மன்னிச்சுக்கணும் சிஸ்டர், எனக்கு இது சரி வரும்னு தோணலை. நீ என்ன இவ்வளோ பயப்படுற? உனக்கே தெரியும், இத்தனை வருஷம் ஆட்சியில் இன்னைக்கு ஜனங்கள் ரேஷன் கியூவில் நிற்கும் நிலை தான் காண்கிறோம். நான் உள்ளே இருந்து பார்த்தவள். உண்மையாக சுதந்திரத்துக்கு பாடுபட்டவா யாரும் இன்னைக்கு அங்கே இல்லை. அதுவும் நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த ஆட்சி ஒன்றுமே நல்லது பண்ணலை. இப்போது ஒரு மாறுதலை எல்லாருமே வரவேற்கிறார்கள். அதனால நீ தயங்கவே வேண்டாம் என்று லோகா தன் பேச்சை முடிக்கும் முன்பு அம்மை விடு தன் தோல்பையை திறந்து கத்தையாக காகிதங்களை எடுத்து போடுகிறான். இரண்டு மூன்று நீளமான அச்சிட்ட காகிதங்களை உருவி மைத்ரேயியிடமும் ஞானத்திடமும் கொடுக்கிறான். கட்சியின் கொள்கைகள் கொண்ட ஒரு தாள், இன்னொன்று அதில் சேர்வதற்கான விண்ணப்ப பாரம். நீ அரசியல் உலகில் ஒரு நட்சத்திரமாக போகிறாய் என்று குளிர்ச்சியாக புகழ்பாடுகிறது மொட்டை. நான் இம்மாதிரியான பொதுக்கூட்டங்களில் பேசியதே இல்லை. சும்மா பொய் சொல்லாதே, அன்னைக்கு காந்தி ஜெயந்தி கூட்டத்தில் நீ பேசிய குரல் இன்னமும் என் காதில் ஒலிக்கிறது. அது பொதுக்கூட்டம் இல்லையா? நீங்க கட்டாயம் ஒப்புக்கொள்ளணும். பொலிட்டிக்கல்னு நினைக்க ஒரு தப்பும் இல்லை. நீங்க யோசனை செய்து பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கடமை. இப்படி நாமெல்லாம் ஒதுங்கினால் எப்படி? அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஸ்ரீனிவாசன், மைத்ரேயி மாட்டேன்னு சொல்ல மாட்டாள். என்ன? லோகா அழகாக சிரிக்கிறாள். நீ யோசனை பண்ணி வை, ஸ்ரீனிவாசன் மறுபடி வருவார். என்ன? சரி சிஸ்டர், ஓகே, அப்ப கிளம்பலாமா? வரேன் ஞானம்மா. லோகா எழுந்திருக்கிறாள். வரோம்மா, வரோம். அவர்கள் விடைபெற்று கொண்டு எழுந்திருக்கின்றனர். கையில் இருக்கும் தாள்களை வெறித்து பார்க்கிறாள் மைத்ரேயி. உங்களால் தான், எதற்காக அவர்களை உட்கார வைத்தீர்கள் என்று பொய்கோபம் கொண்டு சாடுகிறாள் ஞானத்தை. நானா உட்காடுங்கள், மைத்ரேயை பார்த்து விட்டு போங்கள் என்றேன். லோகா ஆபீஸுக்கு தேடிக்கொண்டு வந்து விட்டாள். அவர்களை நான் என்ன கழுத்தை பிடித்து தள்ளுவதா? அது சரி, அவர்கள் தேர்தல் அது இது என்றெல்லாம் கொக்கி போடும்போது நீங்கள் என் இடித்த புலி போல் உட்கார்ந்தீர்களாம். நான் வேற என்ன செய்வதாம்? நான் உங்கள் சொந்த தங்கையாக இருந்தால் இப்படி உட்கார்ந்திருப்பீர்களா? நிச்சயமாக உட்கார்ந்துதான் இருப்பேன். உன் சுதந்திரத்தில் நான் ஏன் குறுக்கிட வேண்டும்? உனக்குதான் இந்த கட்சியில் நம்பிக்கை இருக்கிறதே. உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் அக்கா, இந்த தடவை ஆளுங்கட்சி விழுந்து விடுமா? அதென்னமோ என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சமூக கட்சி நிச்சயமாக வராது. ஏன் இப்படி சாபம் கொடுக்கிறீர்கள் அக்கா?
எலெக்ஷன் ஒரு சர்க்கஸ்.

0: நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆளும் கட்சியை எதிர்க்கும் சோசியலிஸ்டுகள் எல்லாரும் தோற்றாலும் நான் வெற்றி பெறுவேன் என்று என் கட்சி நினைத்தது. இளம் வயசு, பெண் என்ற கிளாமர், பேச்சுத்திறன், இவற்றையெல்லாம் தராசுத்தட்டின் கனத்தை கூட்ட நம்பியிருந்தது. ஆளும் கட்சியை அசைக்க முடியவில்லை. உனக்கு ஒன்று மட்டும்தான் நான் சொல்வேன். நீ தேர்தலுக்கு நிற்கும் ஆசை இருந்தால் என் சேமிப்பை நான் தருகிறேன். எவரோ பணம் கொடுக்கிறார் என்று மட்டும் நம்பிவிடாதே. பிறகு நீ வெற்றி பெற்றாலும் அவர் கடுமையாக இருக்க வேண்டும், தோற்றாலும் அவர் கடுமையாக இருக்க வேண்டும். புரிந்ததா? மைத்ரேயி நெஞ்சத்து நெகிழ்வை விழுங்கிக் கொள்கிறாள். நான் நிச்சயமாக அந்த தேர்தல் வலையில் விழமாட்டேன். அது உன் இஷ்டம். உனக்கு அறிவுரை சொன்னேன். அந்த மொட்டைத்தலையை நினைத்தால் சிரிப்பாய் வருகிறது. தனியாக இந்த வீட்டில் ஏறமாட்டேன் என்று மொட்டை அதிகாரம் செய்து கொண்டு இருந்தவர் இப்போது எப்படி சேர்ந்திருக்கிறார்? லோகா லோகா வென்று லோகா எப்படி மாறிவிட்டாள்! சில பலன்களை எதிர்பார்த்து கொண்டு அரசியலில் இருப்பவர்கள் மாறுவதில் ஒரு வியப்பும் இல்லை. இந்த வீட்டுக்கு இப்போது யோகம் அடித்திருக்கிறது. வராத பெரிய மனிதர்கள் எல்லாம் வருகிறார்கள். இன்னும் யார் யார் வருவார்களோ என்று கண்களை சிமிட்டுகிறாள். நான் திரும்பவும் ஓடிப்போய் விடப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு சமையலறைக்குள் செல்கிறாள் மைத்ரி. லோகாவின் வீட்டில் சில நாட்கள் தங்கி அவளுடைய தயவால் இந்த இல்லத்துக்கு சென்று கல்வி பயின்று முன்னுக்கு வந்திருப்பவள் மைத்ரி. அதற்காக அவள் உரிமை கொண்டாடுகிறாள். ஆனால் முழுதுமாக உணவு, உடை, உறையுள், கல்வி உள்பட அன்பையும் பொழியும் இந்த ஞானம் அவள் மீது அப்படி சுதந்திரத்தை பறிக்கும் அளவு உரிமை கொண்டாடவில்லை. என்ன யோசனை? இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது. யாருக்கு பார்ட்டி என்று கேட்டுக்கொண்டே தேநீரை அவள் கிண்ணத்தில் வார்க்கிறாள் மைத்ரி. பட்டுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கே, அதுக்கு பார்ட்டியாம். தண்ணி இல்லாத பார்ட்டி. நம்ம மணி ஐயரின் குரூடாயில் தயாரிப்புகள். அப்படியானால் கொலையில் உள்ள புடலங்காயை நாளைக்கு பறிக்கிறேன். ஏன், நீ சாப்பிட வேண்டாமா? புடலங்காயை பறித்து சமைத்து வை, நான் வந்து சாப்பிடுகிறேன். மைத்ரேய்க்கு நாவுக்கு உப்பு காரத்துடன் நன்றாக சமைத்து உண்ண வேண்டும். ஆனால் ஞானமோ உப்பு புளிப்பு காரம் இல்லாமல் எதையோ சமைத்து வைப்பாள். நாவை வளர்க்கக்கூடாது, காரசாரம் சாத்வீக உணவல்ல என்று ஞானம் கூறுவது வழக்கம். நீங்கள் இப்படி சாப்பிடுவதனால்தான் சென்சார் போர்டு பொறுப்பிலிருந்து இன்று வரை நேருக்கு நேர் பேச துணிவின்றி வழவழ கொழகொழவென்று இருக்கிறீர்கள் என்று விளையாட்டாக மைத்ரேயி மறுமொழியும் கூறுவதுண்டு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொடர்வது 1 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக ஆகாஷ்வாணியில் உரையாற்றுகையில் நாட்டின் பல பாகங்களில் தற்போது நிலவி வரும் கடுமையான வெப்பம் குறித்தும் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடிக்குமாறு கூறினார். குறிப்பாக தொடர்ந்து நீர் பருகுதல் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தம் அடையுமாறு கூறினார். கேரளத்தின் அலுவாவிலே நீச்சல் கிளப் நடத்தி வரும் சாஜி பற்றி குறிப்பிட்ட பிரதமர், மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் கற்றுத்தரும் அவரது சேவையை வெகுவாக பாராட்டினார். பெங்களூரு வானியல் சங்கம், ராஜ்கோட்டின் பிக் பேங் போன்ற வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வரும் இக்காலகட்டத்தில் மாணவர்கள் ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ள வலியுறுத்தினார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலால் உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா

எண்ணெய் விலை உயர்வு பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கிடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஜூன் 3 வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா. இந்த நிகழ்ச்சி மகளிருக்கான ஷோ, மகளிர் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட பாட்டை நீங்க கேட்க போறீங்க. கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 1:07, 30 மணி துளைகள்ல பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: வாழப்படாமலை கலா பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் கலா மேடம், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: கிழக்கே போகும் ரயில் படம் பேரு.
1: ஓகே,
2: பூவரசும் பூசாட்சி, அந்த பாட்டு வேணும் மேம்.
1: ஓகே, பூவரசம் பூல இப்ப ரீசெண்டா எங்க பாத்தீங்க? உங்களுடைய விருப்ப பாடல நீங்க கேட்கலாம், கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: வாய்ஸ் நேக் தேம் வந்து உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:12 பாடல் கேட்க வந்திருக்கிற அழைப்பாளர் வணக்கம்.
1: குட் ஆஃப்டர்நூன் மேம்.
0: குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மகளிர்
0: கான ஷோ இது. அவங்க மட்டும்தான் பாடல் கேட்க போறாங்க. சோ உங்களோட இப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நம்ம கலைவாணி மேடம் கேட்ட பாடல் கேட்கலாம்.
2: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: ஹாய் ஸ்னேக் தேவ் மக்களே, உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கிற அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நல்ல மாதிரிங்களா?
0: நல்லா இருக்கோம் மேடம், சொல்லுங்க யார் இங்க இருந்து? பேர் மாதிரியே நாலு எழுத்துல படமும் கேக்குறீங்க. ஓகே, குளிச்சா அடிக்கிற வெயில குளிச்சா குத்தாலத்துலதான் குளிப்பீங்க. ஓகே, சூப்பர் மேம்,
1: எல்லாமே போலாம்
0: போலாம் போலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு குளிர்ச்சியான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, கேக்கலாம். நன்றி,
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, ஜயா மேடம் கேட்ட பாடல் வந்துச்சு கேக்க. அதுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு.
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஹாய் ஸ்னேக்ரிய மகளே, உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மங்கலம்பேட்டையில இருந்து மகேஸ்வரி மேம்.
0: மகேஸ்வரி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க மகேஸ்வரி மேடம்க்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இந்த கம்பீரன் படத்துல இருந்து மேம். ஒரு சின்ன வெண்ணிலா போலி நான் வானில் போகிறேன் மேலே, அந்த சாங் மேம்.
0: அடிக்கிற வெயில் உங்களுக்கு வெண்ணிலா கேக்குது?
1: கண்டிப்பா
0: வெயில் தான் நினைக்கிறீங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேக்தே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் சைதராபட்ல இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேம்மா.
2: ஓகே தமிழ்ச்செல்வி மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: பத்தி பிச்சு படத்துல இருந்து கண்ண கண்ண உருட்டு நீ என்ன மிரட்டுன்னா
2: நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. நன்றி தமிழ்ச்செல்வி மேடம், சேதாபட்ல இருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போட எக்ஸாக்ட் டைம் பாத்துக்கோம், 1:30 54 மணி தொழில்கள்ல வரக்கூடிய இந்த பாடல் பத்தி குச்சி திரைப்படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஹாய் ஸ்னேக்னிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 1:42, 16 மணி துளிகள்ல உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு கேட்கலாம். தமிழ் திரைப்படத்துல இருந்து, எல்லாமே தமிழ் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருந்தது, பிரசாந்த் மற்றும் சிம்ரன் நடிச்ச திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வருது. பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதாவோட வாய்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ஹாய் சேக்தி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:47 நிமிடத்தில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க மேடம், சொல்லுங்க. கடலூர்ல இருந்து?
2: கடலூர்ல இருந்து கலா பேசுறேன்.
1: ஓகே, கடலூர்ல இருந்து கலா, ரைமிங். கடலூர்ல இருந்து கலா மேடம்க்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: படம் இந்திரா மேம், பாடல் ஓட்டக்கார மாறிச்சு. அந்த படம்,
1: இந்த பாட்டோட ஒரு இது தெரியுங்களா உங்களுக்கு? வாட் இஸ் அந்த ஒரு என்ன தீம் அப்படி தெரியுங்களா?
3: தெரியாத

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 2:16 ஒரு நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காணங்கள். காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அவன் அருகில் இருந்தால் அது நலம்தான், அவன் நினைவிருந்தால் அதுவும் சுகம்தான். என் இடை மெலிவது இயற்கைதான், என் நடை தளர்வது நாணம்தான் என்று குறிட வரும் பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் வரும் பாடல்.

நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரத்துல நம்முடைய முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

அடுத்து வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தாக பாடல் கேட்கலாம். மண்ணளந்த பார்வை என்னை மயங்கதான் வைத்தது, அவளின் முத்து நகை என்னை மூடியிருக்க வைத்தது, அவளின் ஆசை என் அருகே, என் ஆசை அவள் அருகே என்று கூறிட வரும் பாடலை கேட்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி:

0: நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலாவின் குரலில் வரும் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு நம் முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் பாரத

0: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் வரும் பாடல்.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷலா இன்று பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்காக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. குட்டி சுட்டிஸ் நீங்க மறக்காம டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ உங்களுடைய டேலண்ட் அழகா பிளேஸ் பண்றதுக்கு சூப்பரான பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு தெரிஞ்ச ரைம் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், பாட்டு பாடலாம். ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். குட்டிஸ் மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெயின்போ கிட்ஸ்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் இ திருவேங்கடம் அவர்களோடு சந்திப்பு நிகழ்வு இருக்கிறது. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காமல் கேளுங்கள்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜி கோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜி கோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேர்களே, இன்று மாலை 5:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயகொண்டான் கிராமம் ஸ்ரீ ஸ்ராயிராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரிஹர சூரியகர்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில உழவருடன் சந்திப்பு. மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதியை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிகள் ரசிச்சுட்டு இருக்குங்க. நேரம் சரியாக 2:55:39. இந்த நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் வருது கேட்கலாம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுசீலா அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, நேரம் சரியாக 3:08 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ரெயின்போ கிட்ஸ்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சர் ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: ஹாய் மக்களே, சோ ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில ஒரு குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹாய் குட்டி.
4: ஹாய்.
1: ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. என்னமா? சாய் பிரக்யா. சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரியா? ஓகே. சோ சாய் பிரக்யா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? 4 டு 5 ஆ இல்ல 3rd டு 4 ஆ? 3rd டு 4 போறீங்களா? ஓகே சார். இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜாலியா இருந்ததா? எஸ் இல்ல, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு வார்த்தையில தான் ஆன்சர் பண்ணுவீங்களா? ஆ, நிறைய பேசுவீங்களா இல்ல ரொம்ப சமத்துக்குட்டியா ஒரு ஒரு வார்த்தை மட்டும் பேசுவீங்களா? ஓகே குட்டி, ஸோ உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் இந்த ரெயின்போ கிட்ஸ் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட டேலண்ட்டை எதை வெளிக்காட்ட போறீங்க இன்னைக்கு? அண்டடா, உங்க வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுதே, என்னாச்சு? டவர் இருக்க பக்கமா வந்து பேசலாமா? ஓகே சரி, சொல்லுங்க இன்னைக்கு உங்க டேலண்ட என்ன? நாங்க பாக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவள சொல்லுங்க.

0: கூடி நெஞ்சு சூட தான் தான் அருமலை புகழ்நாளே ஆளி மதித்தோம் புகார் என் படியே அவ்வூரு ஏ சாத்திரத்தின் இசை லெங்க பெருங்குடி மா சாட்டு வாணியன் மகளை ஆதி கோவிலை திருப்ப மன்னா நீ நகர் புகுதி இங்கே காசிறந்த நீ பால் பகட்டல் வேணி இங்கே காசிறந்த நீ பால் கொலை கலப்பட்ட கோவலம் மனைவி கண்ணதி என்பது என் பேரே.
1: அப்பா அப்பா அப்பா, கண்ணகி வந்து அவங்கள பத்தி இன்ட்ரோ கொடுக்கும்பொழுது எவ்வளவு அழகா அவங்களுடைய மன்னர்கள் எப்படி எல்லாம் ஆண்டிருக்காங்க, எப்படி எல்லாம் நீதி வழங்கியிருக்காங்கன்னு சொன்னதை நீங்க சொல்லும் பொழுது அப்படியே கேக்க கேக்க புல் அரிக்குது பிரக்ஞா எனக்கு. அப்பப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? உங்க பாட்டி. சூப்பர், ரொம்ப அழகா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் அதை அழகா கிராப் பண்ணி சூப்பரா ரெப்ளிகேட் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்ல சொல்ல இங்க நிஜமாவே கண்ணகி நின்றுட்டு அழகா தன்னை இன்ட்ரோ பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி பிரக்யா. தேங்க்யூ, பாய். ஸோ நிகழ்ச்சியின் முதல் நேரம் வந்து நம்ம குட்டி ரொம்ப அழகாக வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து கண்ணகியோட அறிமுக உரையை அழகாக சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிட்ஸ்க்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு சிலர் திருக்குறள் அழகாக சொல்வாங்க, அழகாக ரைம் சொல்வாங்க, அவங்க சொல்லக்கூடிய டேபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேலண்ட்ஸை ஹைட் பண்ணி வச்சிருக்க குட்டீஸ் உங்களுக்காக தான் இந்த டேலண்ட் ஷோ. ஸோ ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய திறமையை இந்த உலகமே கேட்டு ரசிக்கட்டும். இந்த உலகமே உங்க திறமையை கேட்டு ரசிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா 2271760 2275330 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்றது மூலமா நம்ம எஃப்எம் ரெயின்போ ப்ரோக்ராம்ல நீங்க பங்கெடுத்துக்கலாம். சோ மறக்காம டயல் பண்ணுங்க குட்டீஸ் சுட்டீஸ். அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல் வாழ்த்துகள்.

0: superhero on the dance floor, superhero on the dance floor.
1: நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில இன்று இரவு 7:30 உழவர் விளக்கும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில உழவருடன் சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகிய இடம்பெறும். இந்த பண்ணை செய்தியில தென்னங்கன்றுகளை சிறப்பாக உற்பத்தி செய்ய வழிகாட்டல்களும் ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்கள்.

0: ஹாய் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம். சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹாய் கிட்டி.
1: ஹாய்.
0: ஹாய், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? லாஸ்ட்பேட்ல இருந்து நீங்க வரீங்களா?
1: லாஸ்ட்பேட்ல இருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே சரி. தனலட்சுமி சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க?
1: மீன் குழம்பு.
0: மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா? எங்களுக்கும் தருவீங்களா? எனக்கும் தருவீங்களா? ஹலோ. தருவீங்களா? ஓ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, போன்லயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க, எங்க காதுக்கு வரத பாக்கலாமா? ஓகே தனலட்சுமி, சொல்லுங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்கடா?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: 5th படிக்கிறீங்களா? 4th to 5th-ஆ?
1: 4th to 5th.
0: ஓகே சரி. இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் எப்படி இருந்தது தனலட்சுமிக்கு? நல்லா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சா? ரெடி ஆயாச்சு. சோ புது கிளாஸ்ல போய் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா?
1: என்ன
0: ஷேர் பண்ணிக்க போறீங்க? சோ ஆண்டலோட திருப்பாவை இப்ப சொல்ல போறாங்க. ஆண்டலாவே மாறி இல்லையா? சோ கேக்க நான் ரெடியா இருக்கேன், நம்ம நேயர்களும் ரெடியா இருக்காங்க. பாடுறீங்களா? ஓகே ஸ்டார்ட். யூ கேன்.
1: வயத்து வாழ்விகால் நாமும் நாம் பாவைக்கு செய்யும் கிரி ஏலிரோ பாக்கடலுள் பைய சுவின்ற
0: செய்வோம்
1: தீக்குறளை சென்றோடும் மயமும் பிச்சையும் கை காட்டி உயிரென்னே உகந்தேலோரம் பாவாய்.
0: ஆஹா, எவ்வளோ அழகா வந்து ஆண்டாள் கிருஷ்ண நம்மளுடைய பெருமாளை எந்த அளவுக்கு வந்து வணங்கியிருக்காங்க அப்படின்னு. சரி, என்ன மையிட்டு நாம் எழுதும் மலரிட்டு நாம் முடியும் சொல்றாங்களே, என்னவா இருக்கும்? விரதம் இருக்கும்போது சாப்பிடக்கூடாதா? பரவாயில்லையே, சமத்துக்குட்டியா சொல்றத கேட்டு கேட்டு அழகா ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களே. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வந்துட்டு வந்துட்டு போகுதே.

0: ஓகே ஓகேடா. தம்பியும் சொல்றாங்களா? ஓகே செல்லக்குட்டி, நீங்க சொன்னதே ரொம்ப நல்லா இருந்தது கேக்கிறதுக்கு. ஸோ இப்ப வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து சிலப்பதிகாரமா இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய திருப்பாவியா இருக்கட்டும், கேக்கிறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. அந்த வாய்ஸ்ல இந்த மழலை குரல்ல நீங்க பேசும்பொழுது அவ்வளோ நல்லா இருக்கு. கொடுங்க உங்க தம்பியும் என்ன பேசுற அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ பாஸ், ஹலோ. ஆ ஓகே, ட்ரைனிங் கொடுத்தாச்சு போல. ஹலோ ஹலோ குட்டி, என்னோட பேசுங்க. பேசலாம் முடியாது, நான் டக்கு டக்குன்னு ஸ்லோகம் சொல்லுவேன். சோ என்னோட பாட்டை போட்டு கேளுங்க, யாரு என்னெல்லாம் என்ன கேட்காதீங்க. ஓகே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் சண்டேல அப்படின்னு இல்லையா குட்டி? நீங்க பாருங்க, நீங்க வந்து ஆர்ஜேவா இருக்கலாம், அதுக்காக நீங்க கேக்குற க்வெஸ்சனுக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. நான் வருவேன், கடைக்கடை எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன், போய்கிட்டே இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டே எதுமா பயங்கர பிஸியா இருக்காரு குட்டி. ஹலோ குட்டி,
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ மேம்.
0: எஸ் டியர், சொல்லுங்க. ரொம்ப அழகா உங்க தம்பி பேசினாரு. நீங்க தான் எதுவும் பேசாதீங்க, நான் பாட்டுக்கு மெமரியில இருக்கிறத டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிற அப்படின்னு. ஓகே, உங்களோட பேசுறதும் எங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். சோ நீங்க வந்து உங்களோட மழலை மாறாத அந்த குரல்ல பேசுற எல்லாமே அற்புதம் தாண்டா. சோ அழகா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க, அழகாவும் பேசுனீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி குட்டி, பாய்.
1: தேங்க்யூ
0: டியர், தேங்க்யூ. வள்ளுவர் சொல்வார் இல்லையா, குழலினது யாழினது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மழலை சொல்ல கேட்டா மத்த இதுதாங்க இனிப்பா இருக்கும் சொல்லுங்க, இதுதாங்க இன்பம் இல்லையா? அந்த மழலை குரல்ல கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் இன்பம். ஸோ அந்த இன்பத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம எஃப்எம் ரெயின்போல வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்ம நிகழ்ச்சியில குட்டீஸும் சுட்டீஸும் வந்து அவங்க மழலை மாறாத அழகான குரல்ல நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சுக்கணும் குட்டீஸ், 2271760 0227523 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ண மறக்காதீங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
4: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
4: பின்றாங்கப்பா,
6: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
7: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
8: என்ன சொல்ற
9: பெருமாள் சத்தியமா?
8: அந்த ஆஞ்சி கொலையும்
9: என்ன தப்பு
8: பண்ணதே? நான் தான்
9: வெளியில போக
8: விடுற, வெளிய போக விடுறா.
10: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
11: மக்களே, நேரம் சரியா 3:22:37 ஆகியாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு வச்சிருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில குட்டீஸ் சுட்டீஸ் உங்க டேலண்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் இல்லையா நம்ம ரெயின்போ கிட்ஸ்? சோ மறக்காம டயல் பண்ணுங்க 2271760, 2275300 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: இன்னமயில
1: நேர்களை, இன்றிரவு 8 மணிக்கு முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு ஒலிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நேரம் சரியா 3:23:33 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷலை கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
3: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
2: மாமா, நீ அசி.
3: என்னடா திட்டியா?
2: இல்லடா, அசினா ஆ

0: வம்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு

0: மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் சரியா 3:34.

0: FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் சரியா 3:34. ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷலில் இது ரெயின்போ கிட்ஸ்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேர்களை நம்முடைய முதன்மை அலைவரிசையில இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஈ திருவேங்கடம் அவர்களுடன் சந்தித்து உரையாடுறாங்க. மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியில குட்டீஸ் உங்களுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் இல்லையா இந்த ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில மறக்காம பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760, 2275533 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நேரம் சரியா 3:39:49 ஆகியாச்சு.

நேயர்களே, இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி நம்முடைய முதன்மை அலைவரிசை ஒளிபரப்பாகுது. இந்த நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டான் கிராமம் ஸ்ரீ ஸ்ராய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

0: ஹாய் மக்களே, நேரம் சரியா 3:44 20 நொடிகளில் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். குட்டி ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, சொல்லக்கூடிய இந்த சின்ன செல்லக்குட்டி யாரு? பேர் சொல்லுங்க. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, யாரு சொன்னாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேப்பா. என் பேர் வந்து நான் ரகசியமா வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் யாருக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஊர் சொல்ல முடியுமா? நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு? நீங்க என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன்னு சொல்லிடுற நம்ம குட்டி. ஓகே குட்டிஸ், உங்க டேலண்ட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம், சோ நீங்க உங்க டேலண்ட வெளிப்படுத்தலாம். என்ன இன்னைக்கு சொல்ல போறீங்க?
2: ஹலோ,
0: ஓகே. சோ வந்து பேரண்டோட கைடன்ஸோட அழகா 1, 2, 3 எல்லாம் சொல்றீங்களே, இன்னும் என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? ரொம்ப அழகாவே நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டி பங்கெடுத்து ரொம்ப அழகான அவங்களுடைய மழலை மாறாத குரல்ல பாவம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க பேசுறாங்க பிள்ளை. ரொம்ப வெக்கப்பட்டு பேரு கூட சொல்லாம ரகசியமா பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க நம்பர் சொன்ன விதம் அழகா இருந்தது. அவங்க அப்பா சொல்றத கேட்டு கேட்டு அழகா 1, 2, 3, 4 அழகா வந்து ரெப்ளிகேட் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி குட்டீஸ் உங்களுடைய உங்களுடைய அந்த நாணம் எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு உங்க டேலண்ட்டை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் ரெயின்போ கிட்ஸ். ஸோ மறக்காம டயல் பண்ணுங்க, உங்க டேலண்டை உலகமே தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கு.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

நேரம் சரியா 3:51 33 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சு இருக்கீங்க. சோ நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாட நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ராக் பீச்ல இருந்துகிட்டு சோ நிறைய ராக்கிங்கான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போறாங்க. எஸ் நம்ம ஆர்ஜே பீச்சுக்கு போயிட்டு லைவாக அங்கே இருக்கக்கூடிய மக்களோட உரையாட போகிறாங்க. ஸோ நிறைய ஃபன் கேம்ஸோட காத்துட்டு இருப்பாங்க. மறக்காமல் நீங்களும் பங்கெடுத்தணும் அப்படின்னா மாலை 5 மணிக்கு பீச்சில் டம் ஆர்ஜியை மீட் பண்ண ரெடியாக இருங்க. இது அலையோடு விளையாடு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: சண்டே சாயந்தரம் ஆயிடுச்சு, என்னப்பா இன்னைக்கு இருக்கிற சண்டே இன்னும் சுவாரஸ்யமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் எஃப்எம் ரெயின்போவை டியூன் பண்ணி கேட்டுட்டு சூப்பரா டீயோ காஃபியோ குடிச்சுக்கிட்டு இருக்க அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் ஒரு மாலை வணக்கம் சொல்லிட்டு கட் கேமரா ரோலிங்காக நான் உங்கள் அன்பு தோழன் தமிழ் மற்றும் ஆர்ஜே பவானி. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பல ஆடியோ போடுவோம். அந்த ஆடியோவை கேட்டுட்டு நம்ம நேயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் மாதிரியே பேசி காட்டுவாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாடுலேஷனில் பேசி காட்டுவாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன மாதிரி ஆடியோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆவலோடு இருக்கிறது எனக்கு புரியுது. பவானி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு எந்த மாதிரியான ஆடியோ நான் கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: என் அறிவு கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னால பேசவே முடியாத ஒரு ஆடியோ தான் கொண்டு வந்து கொடுத்துருக்க போறீங்க.
1: நீங்க என்னங்க இப்படி டஃப் கொடுப்பீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சரி, உங்களுக்காக ஒரு சின்ன இது, எந்தெந்த தீம்ல கொண்டு வந்திருப்பேங்கிற மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுல நீங்க என்ன, சரி ஒரு காமெடி இல்ல சீரியஸான ஒரு டைலாக் இல்ல ஏதோ ஒரு குழந்தை தனமா அந்த சில்ட்ரன்ஸ் தனமா அது மாதிரி இருக்கும், இதுல எது இருக்கு அப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
3: என்ன பத்தி யோசிக்கும் போது ஒரு குழந்தனமா இருக்கலாம்னு தோணுது, ஆனா உங்க பக்கத்துல உட்காந்து காமெடி பேசு வாய மூடு அப்படின்னு சொல்றது புரியுதுங்கிறதுனால காமெடியா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
1: நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சுட்டு நிறைய விஷயங்களை டக்கு டக்குன்னு வெளியே சொல்லிடுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துரும், கேட்டுட்டு யாரு ஃபர்ஸ்ட் காலர் வராரு, அவரு என்ன மாதிரியான ஆடியோ அவருக்கு வருது, அவரு எப்படி பேசுறாருங்கறத நாம அப்படியே அந்த சஸ்பென்ஸ் உடைய தெரிஞ்சுக்கலாம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே,

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் பிரைன் போல. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முதல் நேயர் யாருங்கிறது பேசுறாங்க, அவங்க எந்த தீம்ல இருக்கிற ஆடியோவை கேட்டுட்டு எப்படி அவங்க பேச போறாங்க, ஆக்ட் பண்ண போறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: கடலூர்ல இருந்து கவிதா சார்.
0: ஓகே, கட் கேமராவோட ஃபர்ஸ்ட் காலர் நீங்க தான். இன்னைக்கு எந்த தீம்ல இருக்கும் நீங்க எதை கெஸ் பண்ணிருக்கீங்களா?
2: சண்டையோட

0: வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணே பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல கல்ல கல்ல கல்லு விளாண்டுக்கிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிழடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே
1: என்ன ஓகேவா? அவர் ஓகே கேட்டாரு, நான் உங்ககிட்ட கேட்டிருந்தோம்ல. ஒரு
2: தடவைக்கும் பிளேன் எல்லாமே வாங்கி வச்சிருக்க, உட்காந்து கல கல கலன்னு விளையாண்டு இருக்கணும். தேவையில்லாத கரண்ட் கட்டு எல்லாம் டயர்ட் ஆக்கிட கூடாது. ஓகே
1: ஓகே கவிதா மேடம், சூப்பரா ட்ரை பண்ணீங்க. சின்ன சின்ன ஸ்லிப் இருந்தாலும் அந்த ரைமிங் வரது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அழைப்புக்கு நன்றி மேடம், பாராட்டுகள்.
2: நன்றி
1: நன்றி. பார்த்தீங்கன்னா நேர்களே, நம்ம கவிதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஒரு தடவை தான் ப்ளே பண்ணேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்க நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் நோட்டை வந்து அதை கேட்டுட்டு டக்குன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்காக அந்த கட்டை ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறேன்.
0: பச்சை மண்ணு பாணி சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டில் அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல கல கல கலன்னு விளாண்டுக்கிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிழடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே
1: ஓகே, நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2271760, மற்றொரு எண் 2275230. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த டயலுக்கும் டயல் பண்ணுங்க.
3: அறிமுகப்படுத்திக்கிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல ஸோ நீங்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க கட் கேமரா ரோலிங். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி சேர்ந்து பேச போகிறேன் தமிழோடைய. ஸோ நம்மளோட கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம் கலரோடு. ஹலோ,
3: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சொல்லக்கூடிய கலர் யார் எங்கன்னு நினைக்கிறீங்க?
3: ஐயப்பன்.
2: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கும், உங்களோட பேசும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ சொல்லுங்க, இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்கு.
2: சோ டீ காபி எல்லாம் குடிச்சிட்டு நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சா? ஓகே சார். சோ நீங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன்.
2: சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு டயலாக் வந்து ப்ளே பண்ணமே, கேட்டிங்களா?
3: இன்னொரு வாட்டி போடுங்க,
2: இன்னொரு வாட்டி போடுங்க, இன்னொரு மோரே போடுங்க, அந்த மாதிரி.
0: என்ன ஐயப்பன் சார், உங்க மேல நான் பெரிய கான்பிடென்ட் வச்சிருந்தேன். நீங்க ஒரு வாட்டி கேட்டாலே 100 வாட்டி சொல்லுவீங்க, ஆனா நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி போட சொல்றதுனால உங்களோட பேச்சை நாங்க தட்ட முடியுமா? மறுபடியும் உங்களுக்காக ஒரு வாட்டி போடுறோம். நல்லா பிராக்டிஸ் பண்ணிருங்க.
4: பச்சை மண்ணுப்பா, நீ சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல கல்ல கல்ல கல்லு விளாண்டுக்கிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிழடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே
0: ஓகே பா ஐயப்பன் சார்.
2: ஓகே
0: பாத்தீங்களா, நம்ம சார் ஷார்ப். ஒரு வாட்டி கேட்ட உடனே இப்ப சொல்ல போறாரு பாருங்க. கட் கேமரா ரோலிங்.
3: பச்சை மண்ணு பாரு, தந்தைக்கு போற அண்ணன் தண்டையோட வந்தாலும் வருவேன். தேவையில்லாம அந்த கிழடு கட்டை விடும் போது தயாராக்கிறாத. சொன்ன ஒழுங்கா கேட்டுக்கிட்டேன்னா அண்ணன் வரும்போது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கிட்டு வரும்.

0: ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வந்துருங்க, இங்க ரெண்டு பேர் இருக்கோம்.
1: நீங்க வாங்கிட்டு வரதுக்காக வெயிட்டிங்.
2: ஓகே, கண்டிப்பா வாங்கிட்டு வரோம்.
1: பாத்தீங்களா, அவர் நமக்கே குச்சி மிட்டாய் கொடுத்துட்டு போறாரு. சூப்பர் சார், ஐயப்பன் சார் சூப்பரா
2: சொன்னீங்க.
1: பாராட்டுகள் சார், பாராட்டுகள்.
2: நன்றி
1: சார், நன்றி. பாத்தீங்களா பவானி?
0: ஆமா, சோ நம்ம நிகழ்ச்சியில இருக்கிற நேர்களா ரொம்ப ஸ்போர்ட்டிவா நம்ம என்ன சொன்னாலுமே அதை பாசிட்டிவா எடுத்துட்டு அழகா வந்து டைலாக் வந்து டெலிவரி பண்ணிட்டாரு. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, கால் வந்துகிட்டே இருக்குங்க, நமக்கு டைம் கம்மியா இருக்கு இல்லையா. சோ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல.
2: எஸ் ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் அவங்களோட அழகான டேலண்ட்டை வெளிப்படுறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் தான் நம்ம நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுறதுக்காக பேசிடலாம் நம்ம நேயரோடு. ஹலோ
3: ஹலோ
2: ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா?
3: நான் ஜான்சி ராணி, தென்னடி நகர் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுறேன்.
1: ஜான்சி மேடம் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறேன்.
2: ரொம்ப நல்லா இருக்கும் மேம்.
1: இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? அதனால தான் குரலும் ஏதோ டல்லா வர மாதிரி தெரியுது, அதனால தான் கேட்டேன்.
3: இல்ல இல்ல, அப்படிதான், ஒண்ணும் இல்ல.
1: ஓகே ஓகே ஓகே, நீங்க டயலாக் கேட்டிங்களா?
3: ஆமா கேட்டேன் சார்.
1: ஓகே சொல்றீங்களா?
3: எனர்ஜி வந்துரும்.
1: சந்திக்கு
3: போற அண்ணன் வரும்போது சந்தியோட வந்தாலும் வரலாம். நீ உனக்காக அண்ணா வீட்டுல பொம்மை காரு, பொம்மை ரயில், ரிமோட் பிளேன் வச்சிருக்கான். உட்காந்து கல கல கல கல விளையாடிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி கழுது கட்டுகள். நான் சொன்னது கரெக்டா கேட்டீங்கன்னா ஆடும்போது அண்ணன் குருவி ரொட்டியும் குச்சி மிட்டாயும் வாங்கிட்டு வருவேன்.
2: அண்ணா ரொம்ப பாவமான அண்ணனா இருப்பாரு போல. எவ்வளவு பாசமா, தம்பி வெளியில போகாதடா, இங்கேயே உட்காந்து விளையாடு. நீ விளையாடிட்டு வரும்பொழுது அண்ணனுக்கு குச்சி முட்டாயும் குருபிரட்டியும் மனக்காம வாங்கிட்டு வருவன். என்ன ஒரு பவ்யமான ஒரு அண்ணனா இருக்காரு.
1: காமெடியான டயலாக, அவங்க ஒரு மாதிரி சென்டிமெண்டல் டயலாக
2: ஃபீல். அப்படி டா டா டா டான்ஸ்ரானிமா
1: குழந்தைய பார்த்து எப்படி சொல்வாங்க அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க.
2: சரி, இப்ப நீங்க வந்து அந்த கோபமான
3: வேற டயலாக் ஏதாவது போடுங்க சார்,
2: வேற டயலாக்.
1: ஓகே, அவங்க கேட்டுட்டாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்த டயலாக் உங்களுக்காக போடுறேன். ஆ சரிங்க
3: சார்.
4: சாரா என்னடி பண்ணிட்டு இருக்க? கேட்டீங்களா?
1: உங்களுக்கு நேரா கட் கேமரா ரோலிங்
2: தான். எப்படி பேச போறாங்க மட்டும் நீங்க பாருங்க.
1: பாருங்களேன், போன வாட்டி அம்மா மாதிரி பேசினாங்க, இப்ப
2: என்ன மாதிரி பேச போறாங்க வெயிட் பண்ணி பாப்போம். ஜோன்சி மேம், இது உங்களுக்காக டைலாக் மறுபடியும்.
3: என்னது நீ இனிமேல இந்த ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்டக்கூடாது. நீ கட்ட போறது எல்லாம் பட்டு பாரின் புடவைதான்.
1: ஓகே பாத்தீங்களா, அவங்க ஒரு தடவை தான் கேட்டாங்க, ஆனா சூப்பரா சொல்றாங்க.
2: ஆமா ஆமா. சோ பாதி டயலாக் சொல்லியாச்சு, மீதி டயலாக் எப்ப சொல்ல போறாங்க ஜான்சி மேம்?
3: இல்ல இல்ல, வர வர
1: வர வர
2: வெயிட் பண்ணுங்கம்மா, அதுக்குள்ள உங்களுக்கு அவசரம், வெயிட் பண்ணுங்க.

0: எல்லாத்தையும் வெளிய தூக்கி போடுறீங்க. வண்டியோட வந்துகிட்டு இருக்க.
1: அவங்க ரெடியா தான் இருக்காங்க போல. ஜான்சி மேடம் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அழைப்புக்கு நன்றி. பாத்தீங்களா, நம்ம கொஞ்சம் சான்ஸ் தான் கொடுத்தோம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கேட்டாங்க, கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இன்னொரு வாட்டி போடுங்க சார் நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்டோட வந்தாங்க. வந்துட்டேன்னு சொல்லு, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நச்சுன்னு டைலாக பேசுறாங்க.
2: ஆமா, சோ இதே மாதிரி நீங்களும் ஸ்போர்ட்டிவா நிறைய டைலாக்ஸ் பேசணும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க இப்போ ரெயின்போக்கு. இது கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி. சோ நிகழ்ச்சியில மறக்காம பங்கெடுத்துக்கோங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.

0: மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 4:35 நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் வித் RJ பவானி.
4: எஸ், ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் இப்போ நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். சொல்றது யாரு சார்? நினைக்கிறேன் சந்திரசேகர் சார்.
5: வீட்ல இருக்கான் சாரு. ஐயோ ஐயோ, வீட்ல இருக்கான்னு பொட்டி. ஏய், இந்த பொட்டி தூக்கி தூர போடு. ஐயோ, இது பணக்கார வீடு மாதிரியாதா தெரியுது. சாராடா, ஏய் சார, தூக்கி போடுறா.
3: ஓகே ஓகே, சூப்பரா முயற்சி பண்ணிருந்தீங்க. அந்த நடுவுல பாத்தீங்கன்னா ஒட்டு போட்ட துணி கொஞ்சம் ஓட்டு போட போயிடுச்சு. ஓகே சார், ஓகே ஓகே. நீங்க அந்த பேசின மாடுலேஷன் கொஞ்சம் ஃபன்னியாவே இருந்தது. சூப்பர் சார், நன்றி.
5: என்னடி செய்ற, என் தலை எழுத்து கிழிஞ்சுக்கிட்டு துணியதான் தைச்சிட்டு இருக்க. இனி ஒட்டு போட்ட துணியெல்லாம் நீ போட்டு கூடாது. இனி நீ கட்டிக்க போறதெல்லாம் பட்டு போடுவே, பாரி போடுவே. ஓகே, அடுத்து அழுதுகிட்டே. ஏய் பொண்டாட்டி, நீ என்னடி செஞ்சிட்டு இருக்க? என் தலை எழுத்து கிழிச்சு போன துணியதான் தைச்சிட்டு இருக்க. ஏன் கிழிஞ்ச துணியெல்லாம் தைச்சிட்டு இருக்க?
4: மறுபடியும் கிழிஞ்சிருமே, அதனாலதான்.
5: நீ கட்டிக்க போற துணி எல்லாமே பட்டு போடுவே, பாரி போடுவே தாண்டி.
4: நிகழ்ச்சியில பங்கெடுத்த இளத்தின் சார்பாக நன்றிகள் சார்.
5: நன்றி,
3: நன்றி. பவானி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர் சார் வந்தாரு, ஒரு கட் தான் நம்ம பிளே பண்ணோம். அது பாத்தீங்கன்னா அவரு வேற வேற மாடுலேஷன்லயும் பேசுறாரு. சோ நம்ம நேயர்களுக்கு இது மாதிரி ஆசையும் இருக்கலாம்.
4: ஆமா ஆமா ஆமா. சோ இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய வந்து ஆசைகள் இருக்கும், நிறைய டேலண்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் உங்களுக்குள்ளேயே. நிறைய ரஜினி, கமல், சிவாஜி அப்படின்னு பல நடிகர்கள் புகுந்திருப்பாங்க. சோ ஒவ்வொரு நடிகரையும் நீங்க அழகா வெளிக்காட்டணும் அப்படின்னா அதுக்கான சூப்பரான ஷோ தாங்க நம்ம கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியில் நீங்க மறக்காம பங்கெடுத்துக்கோங்க, உங்களுடைய டேலண்டை வெளிப்படுத்துங்க.
3: அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760, மற்றொரு எண் 2275230. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நீங்க கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங்.
6: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும்

0: நேயர்களே, இன்றிரவு 8 மணிக்கு, இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை கேட்கலாம்.
1: பாட்டு பாடவா?
2: வேணா வேணா.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே.
4: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 4:44 நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நேயர்களும் கேட்டுட்டு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கட்டும்

0: அதே போல அவங்களுக்கு தெரிஞ்ச மாடுலேஷன்லயா இருக்கட்டும் அவங்க சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எந்த நேயர் எங்கிருந்து வராரு, அவரு எப்படி பேசி காட்ட போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சீரன்பாளையம் தண்டபாணி.
0: ஓகே சார், நீங்க எந்த டைலாக் பேச போறீங்க?
1: ரெண்டு டைலாக் சார்.
0: ரெண்டு டைலாகும் பேசுறீங்களா? ஓகே சார், சூப்பர், பேசலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டைலாக் உங்களுக்கான கட் கேமரா ரோலிங்.
1: பச்சை மண்ணு அண்ணன் சந்தைக்கு போறேன், சண்டையோட தான் வருவான். ரத்த கலர் பூமி அழகா அண்ணன் இருக்கான், அவன் கூட ட்ரெயின் பொம்மை ட்ரெயின் காரு எல்லாம் வச்சிருக்கான். வச்சுன்னு கல கல கல கலன்னு விளையாடு. உனக்கு சொன்னதை கேட்டீங்க சமுத்தாஞ்சினாக்கா அண்ணன் வர பார்த்து உனக்கு குச்சி முட்டை குருவி ரொட்டி வாங்கி வந்து தரேன். ஓகே
0: ஓகே, டைலாக்னு சொன்னதுனால அந்த டைலாக டைலாக்காவே சொல்லிட்டீங்க. ஓகே, சூப்பரா முயற்சி பண்ணீங்க. இப்ப செகண்ட் கார்ந்து கட் கேமரா ரோலிங்.
1: அரிய சமந்தா, என்ன பண்ற? கிச்சன் துணியை தச்சிக்கிட்டு இருக்கிறேன். அரிய நீ மாதிரி துணியெல்லாம் கட்டக்கூடாது. கிச்சன் துணியெல்லாம் பட்டு புடவை பாடின் புடவை இதுதான் கட்டணும். ஐயோ, லட்சாதிபதி குடும்பமே இருக்கு. பொட்டி பொட்டி இதெல்லாம் ஒரு வீடா? ஐயோ, போச்சே போச்சு. 1 லட்சம் ரூபா, 1 லட்சம்.
0: நான் 1 லட்சம் ரூபா ப்ளே பண்ண மாதிரி தெரியலையே. ஓகே, அடிஷனல் டைலாகும் சொல்லிட்டீங்க, அந்த மிமிக்ரியும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஓகே, இதெல்லாம் சூப்பரா பேசுனீங்க. உங்களுக்காக இப்ப ஸ்பான்டேனியஸா ஒரு டைலாக் கொடுத்தா பேசுவீங்களா? ஓகே, முயற்சி பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு அவர் களத்துல இறங்குறாரு. கேட்டுடலாம் நாமளும் அவரு கூட சேர்ந்து அந்த டைலாக்
2: என்னன்னு. திங்கத்து தலைய சீர்பால வர்றீங்க அப்படின்னா? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும்டா, ஆராய கூடாது. அனுபவிக்கிறியா? இதோட
1: புரியல சார்,
0: டைலாக் புரியலீங்களா?
3: இப்பதானே சொன்னோம், பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது அப்படின்னு.
0: ஓகே, உங்களுக்காக மறுபடியும் அதை ப்ளே பண்றேன்.
2: தங்கச்சி, இது தங்கச்சியா? இது என் தம்பிடா. யோ டேய்,
1: தங்கச்சி
0: எங்க காணாம போயிட்டாங்க?
1: தங்கச்சி
3: நாய்
1: கடிச்சிருச்சுப்பா.
3: நேயர்கள் எல்லாமே அப்படி இந்த கட்கம் ரோலிங் நிகழ்ச்சிக்கு வந்துட்டா நடிகரா மாறிடுவாங்க பாத்தீங்களா? ஆமா, நாம ஒரு டைலாக் குடுக்க ஒரு டைலாக் பேச அடாடா அவர் அடிக்க நீ ஆட அந்த மாதிரி என்னமா போயிட்டு இருக்கணும் ப்ரோக்ராம்.
0: ஓகே சார், சூப்பரா முயற்சி பண்ணீங்க. அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.
3: நன்றி நன்றி சார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கணித வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் இ திருவேங்கடம் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
3: ஆமா, சோ நேரம் சரியா 4:54 ஆகியாச்சு. சோ டைமிங் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும், எஸ் க்ளோசிங் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்த நேர்கள் எல்லாமே தமிழ் ரொம்ப அழகா அவங்களோட இயல்பான நடிப்போட அப்படியே கேரக்டரவே
2: மாறின முக்கியமான விஷயம். நம்ம டைலாக் கொடுத்தா போதும், அந்த டைலாக்ல இருந்து ஒரு புது டைலாகாவும் அதை ஒரு மாடியுலேஷன்லயும் சூப்பரா பேசுறாங்க.
3: ஆமா, சோ ஒவ்வொரு நேரமே ரெகுலரா நம்மள ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறது இதுல நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா.
2: அதுவும் இல்லாம நடிப்பாற்றலையும் மெருகேட்டிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள்.
3: சோ நாமளும் ஒரு டைரக்டரா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நமக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க, அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டு டைலாகு பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா எடுக்கணும், வேற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் நமக்கு வருது.
3: சோ நம்ம நேயர்கள் தான் நமக்கு ஒரு சூப்பரான பில்லரா இருந்து நம்மளோட வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு தகவலோட நம்ம நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணிக்கலாமா?
2: ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களுக்கும், கேட்டு ரசிச்சவங்களுக்கும், பக்கத்துல இருந்து எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசின உங்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.
3: நானே அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ நான் ஆர்ச்சி பவானி, நெக்ஸ்ட் மீட் பண்றேன் உங்களை.
2: ஓகே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரி 5:55. இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே பவானி உங்களோட பேச வந்தாச்சு.

0: நம்ம அலிவுடன் விளையாட நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ஜே பீச்ல நின்றுட்டு நமக்கு நிறைய வந்து ஃபன்னான கேம்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்ணி காமிக்க போறாங்க நம்மளுடைய வியூஸோட பேசி. சோ பாண்டிச்சேரி பீச் அப்படின்னாலே அந்த அலைகள் வந்து கால்களை தழுவக்கூடிய அழகான நேரம், மனசுக்குள்ள 1000 கவிதைகள் பிறக்கும் இல்லையா அந்த சமயத்துல. புதுச்சேரி கடற்கரை சொல்லக்கூடிய கதைகள் அடடடா அளவே இல்லாததுங்க. காற்றோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த இனிய ராகம்னு சொல்லலாம் நம்மளுடைய கடல் அலைகளை. நீலவானம் கடலோடு கை கோக்க, நெஞ்சின் கவலைகள் தூரமா ஓடி போகும் இல்லையா அந்த பீச் நடக்கும் பொழுது. பாறைகள் மீது மோதக்கூடிய அலைகள் அந்த இசை இருக்கு பாருங்க, காதில் விழக்கூடிய ஒரு இனிமையான தாலாட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாலை நேர சூரியன் பொன்னிறம் பூசும் வேலை புதுச்சேரி கடற்கரை சொர்க்கமா தோன்றும். சோ அந்த சொர்க்கத்துல இருந்துட்டு நம்ம ஆர்ஜி சீன் என்ன பேசுறோம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: புதுச்சேரியின் இதய துடிப்பு, காற்றலையில் கொட்டி கிடக்கும் இசை புதையல், நம்ம ஒரு மக்களின் உணர்வு, பல்லாயிரம் இடங்களை இசையால் இணைக்கும் ஒரே சங்கமம், எப்பவும் ஃப்ரெஷ்ஷா எப்பவும் ஜாலியா உங்களோட வாழ்க்கையில இசை வானவலா இருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வெயில் தண்ணீர இந்த வேலையில கடல் காற்றோட வருடல மனசு சில்லுன மாட்ட வந்துருக்கு. நம்ம புதுவையோட பெருமை மிக நிகழ்ச்சி அலையோடு விளையாடு, அதாவது கடற்கரை மணல நம்ம ஊர் மக்களோட சேர்ந்து நாங்க பண்ண போற அதிரடி கலாட்டம் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியும். இசை ஒரு பக்கம் இருக்கும், அலை ஒரு பக்கம் இருக்கும், இன்னைக்கு கொண்டாட்டம் தெரிவிக்க போகுது. இந்த ஆர்ப்பரிக்கும் அலைகளையும் துள்ற இசையையும் ஒருங்கிணைத்து உங்களோட கை கோர்க்க வந்திருப்பது யார் தெரியுமா? நான் தான் உங்க அஜிச்சின்னு, அதாவது மைக் பிடித்தாலே மேஜிக் பண்ணும் வித்தைக்காரன் கூட நீங்க சொல்லலாம், உங்க அன்பிற்குரிய அஜிச்சின்னு தான் பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப நேரடியா நம்ம நல்லவாடு பீச் மலை இருந்து பேசுறேன். மைக் நம்ம கையில இருக்கு, புதுச்சேரியில இருக்கிற மக்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறாங்க. இப்ப நம்முடைய நேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா தூக்கமா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பேச போறாரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹாய்.
2: ஹாய்,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஸ்வா. விஸ்வா, விஸ்வா என்ன பண்ணிட்டு காலேஜ் முடிச்சுன்னு போக போறேன். போறீங்க தான் கேள்விப்பட்டேன். வெறுப்பா தான் போகுது ஆரம்பத்துல. செமஸ்டர் முடியுது, இந்த சம்மர் ஹாலிடேல வந்து இன்டர்ன்ஷிப் போனோம். எப்படி சொல்றாங்க, ஃப்ரீயா இருக்குல்ல?
1: ஃப்ரீயா இல்ல,
2: ஃப்ரீயா இல்ல, கடுப்பா
1: இருக்குது. ஒரு பெரிய
2: ரெஸ்பான்ஸ் காலேஜ் முடிஞ்சாதான் வேலையே ஆரம்பிக்கணும்.
1: அப்படிதான்
2: காலேஜ் முடிஞ்சாதான் மெயின் இதே இருக்குது.
1: ஓகே, இப்ப காலேஜ் கேன்டீன்ல இருக்கிற சாப்பாடு காலேஜ்ல காலேஜ் கேன்டீன்ல இருக்கும் ரொம்ப பிடிக்குமா? வீட்டுல இருந்து எடுத்துட்டு போற லட்சம் ரொம்ப பிடிக்குமா?
2: வீட்டுல இருந்தே பெட்டர் தான். எல்லா டைம்ல காலேஜ் பிரியாணி தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
1: பிரியாணி ரொம்ப பெட்டரா இருக்கும். எதனால
2: வீட்லயே சார் நிறுத்து கருப்பாயிரு, யாருக்கு ரொம்ப சாம்பார் இருந்துருக்காங்க. ஒரு நாள் கேன்டீன் சட்டை கொஞ்சம் நல்லா இருக்கும், அதால கேன்டீன் பெட்டரா இருக்கும்.
1: அதாவது அரிய வச்சு அதை வீட்டுல தெரியாம நீங்க சொல்ற சில்லா கிடையாது, அதாவது முடியல அரியர் அதாவது வச்சுட்டு ஆரோக்கியத்துக்காங்க வீட்டுல மறைக்கிறதுக்காங்க.
2: அது மறைக்கிறது மறைக்கிட்டே ஒரு பெரிய வேலை தான், அது
1: பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே மறைப்பட்டு தெரியலீங்களா?
2: பெரிய வேலை தான். வீட்டை பார்த்தா கேள்வி கேட்பாங்க, ஏன்னா இதே பண்ற வீட் கட்டுற விளக்குறோம் கேள்வி
1: கேட்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காலேஜ் டூர் போறப்ப உங்களுக்கு அதாவது

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல் வாழ்த்துகள்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம்.

0: நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம் நினைவெல்ல

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 5:14 59.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. சொன்னாம ஆர்ஜேனும் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அலை ஒரு பக்கம் இசை ஒரு பக்கம் உங்க ஃபேவரட் எஃப்எம் பிரைன் டம்ப் ஒரு நிமிஷம் மேஜிக் ஷோ வந்து அலை ஒரு விளையாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நான் நடவாடு பீச் வந்து ரொம்ப ஆசிரியர்லாம் பேசுறேன். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியை பேசுறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பிரைன் பண்ணிருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க பேசுறது ஹரிபிரசாத். ஹரிபிரசாத் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து படிக்கிறீங்க? வந்து போறீங்க? பார்த்தா போறீங்க? ஓகே சூப்பர். பண்ணிருக்கேன், படிக்கலாம். ஜாலியெல்லாம் போறீங்களா? ஏன் ரொம்ப ஒரு கஷ்டமான சப்ஜெக்டா இருக்கு சார். எனக்கு
2: எல்லாமே கஷ்டம் தான்,
1: எல்லாமே கஷ்டம் தான். ஒண்ணுன்றதுல எல்லாமே கஷ்டம் தான். எது பண்றீங்களா? சரி ஓகே. அதாவது டியூஷன் கிளாஸ் போறேன் சொல்லிட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு எஸ்கேப் ஆன கதைனா
2: என்ன
1: வீட்டுக்கு எழுதலாம். ஓகே, இந்த ஸ்கூல் லேப் வந்து அதாவது லேப் பீரியட் வரப்ப நீங்க வந்து அப்போ நம்ம அந்த கெமிக்கல் இதெல்லாம் வச்சு நிறைய பண்ணுவோம் இல்லைங்களா? அதுல வந்து ஏதாவது விசித்திரமான வேலை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை அதுக்கு உங்க வீட்டுல வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, டுவெல்த்ரா ஒழுங்கா படிப்பா ஒழுங்கா படிப்பா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அலையோடு விளையாடுங்க ஒரு கேம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா இல்ல இந்த மூணு மட்டும் சொல்லக்கூடாது ஓகேங்களா? யோசிக்க கூட ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. சொல்லணும் ஆமா இல்ல ஓகேவா? நம்ம கேம் பண்ணலாமா? இன்னைக்கு வரணும் ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? யோசிக்க கூடாது. கூட்டமா இருக்குமா? கூட்டமா தான் இருக்கு. பாண்டிச்சேரி ரொம்ப கஷ்டமா? கடலோர காத்து உடம்புக்கு நல்லதுன்னு நம்புறீங்களா? இன்னைக்கு வெயில் கம்மியா இருக்கா? சொல்லுங்க. பீச் காத்துல கொடுத்து ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா? மணல நடந்தா கால் கடிக்குமா உங்களுக்கு? சொல்லுங்க.

0: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
0: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
0: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
0: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, நாம அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிகள் ரசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில கணிந்த வாழ்வு நிகழ்ச்சி ஒளிபரப்பு பாக்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில இ திருவேங்கடம் அவர்களோட சந்தித்து உரையாடிட்டு இருக்காரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 5:55 கலைக்கப்போம் புதுவை 102.8 இது ஆலையோடு விளையாடு. ஆஹா, நம்ம ஆர்ஜே பேசும்போது அங்க இருக்க கூட அலியோசி நம்ம கேட்கற மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், அந்த லைவான ஃபீலிங்க கொடுக்க வந்திருக்கா நம்ம ஆர்ஜே சீனு. பேசிடலாம். ஹலோ.
1: அலைகளில் ஆடுங்கள் இசையில் நீங்கள் உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாட்டு இன்னைக்கு அவங்க ஆட்சிச்சின்னு பேசிட்டு இருக்கேன். ஹாய், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டு இருக்கீங்க? என்ன ஜாலியா போயிட்டு இருக்கீங்க? தனியா போற மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கீங்க?
2: நீ எந்த எதிர்பார்ப்போட அந்த கோர்ஸ் பண்ணீங்க?
1: பின்னாடியே பைக் அப்படிலாம் நீங்க பண்ணதெல்லாம் ஜாலியா இருந்ததுன்னா பண்ணுவீங்க. இப்போ நான் கேக்குறேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஆமா இல்ல இந்த மூணு பதில் மட்டும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? மத்த நீங்க சொன்னா ரொம்ப இருக்கீங்களா நம்ம கேம் போலாம்.

0: சரி ஓகே. உங்க போன்ல வந்து இப்ப 50% சார்ஜ் இருக்கா?
1: இருக்கலாம்.
0: சரி ஓகே. நீங்க இன்ஸ்டால் பண்ற எல்லா ரீல்ஸுமே செம்ம கிட்டா இருக்குமா? போட்டதுல சரி ஓகே. போன் பாஸ்வேர்டு உங்க வீட்டுல இருக்கு
1: பெரிய வாய்ப்பு இருக்கான்னு
0: தெரியல. இல்ல சரி ஓகே. உங்களால போன் எல்லாம் இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியுமா? இன்னைக்கு சாயங்காலம் கம்மியா போச்சுங்களா?
1: தெரியல.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: இரவு 8 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சி மறு ஒருபலப்பாக இருக்குங்க. மறக்காம கேளுங்க.

0: நம்ம எஃப்எம் ரெயின்போல அலையோடு விளையாடி நிகழ்ச்சிகள் ரசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல நம்முடைய முதன்மை அலைவரிசையில கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருந்ததுங்க. தொடர்ந்து சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டான் கிராமம் ஸ்ரீ ஸ்ராயிராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நிகழ்ச்சி டூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே.
4: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: கூட பேசிடலாம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இந்த அலை வந்து தழுவக்கூடிய அழகான மாலை பொழுதுல அலைகளோட ஓசையோட நம்ம ஆஜியோட ஓசையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: அலையும் போயாது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புது 2.8 அலையோட விளையாடு திசையும் குறையாது. தீப் வந்து நேரோட மனசு கூட எடுத்துட்டு அலையோட விளையாடு நிகேஷனம். நான் உங்க ஆஜி சிங்க தான் பேசிட்டு இருக்கேன். தீப நம்ம நிகேஷா பேசுறதுக்காக ஒரு பைக் கட்டணம் வணக்கம் பேசுறேன். ப்ரோ சஞ்சய், சஞ்சய் ஒரு கேங் சரி ஓகே. இந்த கேங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பில்ட் பண்றவங்க யாரும் யாரும் இல்ல. அந்த மாதிரி யாரும் பில்டப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாட்டி பையனா யாரும்
3: ஆனா நீங்க தானே பண்ண முடியாது.
2: அப்படியும் பண்ண முடியாது. என்னால அது மட்டும் பண்ண முடியாது. உங்களுக்கு பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா எந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: நீங்க
2: இருக்குங்களா, இதுக்காக விடுறது.

நேகலே நம்ம எஃப்எம் பிரெயின் போல நேரம் சரி 5:39 34 ஆகியாச்சுங்க. எஃப்எம் பிரெயின் 102.8 அலையோடு விளையாட நிகழ்ச்சி கிட்ட ரசிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம ஆர்ஜே வந்து பீச்சில் இருந்துகிட்டு நிறைய வந்து ஃபன் கேம்ஸ் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆமா இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு அதை தாண்டி எந்த பதிலுமே தெரிய மாட்டது இல்லையா. ஸோ நானும் வந்து ஃபன்னாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்னென்ன மாதிரி ஃபன் கேம்ஸ் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் இரவு 9:15 இனிமையான பாடல்களின் அணிவகுப்பு போட தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிட்டு இருக்க. நிகழ்ச்சியை மறக்காம கிளங்கி இனிமையான பாடல்களின் வரிசை இது உங்களுக்காகவே. நேரம் சரியா 5:50:43 இது அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய ஆர்ஜே பீச்ல இருந்துட்டு நிறைய ராக்கிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பேசியெல்லாம் சீனுவோடு வணக்கம்.

ஒரு இயல்ல மட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டக்குனு யோசிச்சு பலத்தனையா யோசிக்காம கட்டிட பலத்தனையா. ஓகே சூப்பர், சொல்லுங்க எஃப்எம் பிரெயின் போல பேசிட்டு இருக்கீங்களே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, தொடர்ந்து நல்லா ஜாலியா ரீச் என்ஜாய் பண்ணுங்க, ஒண்ணு நல்லா அடுத்த லெவல் எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா, சூப்பர். நிமிஷம் கத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கு, எல்லாருமே ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. FM ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாட நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்குங்க. பேசிடலாம் நம்ம ஆர்ஜேவோடு. வணக்கம்.
7: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். சூரியன் மெல்ல மறைஞ்சு அந்தி சாயற இந்த அழகான நேரத்துல நம்ம அலையோடு விளையாடு நேரில் நிகழ்ச்சியும் ஒரு முடிவுக்கு வருது. ஆனா இங்க பீச் மணல்ல இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட சிரிக்கும் அந்த சுவாரஸ்யமான பேச்சுக்கும் என்னைக்குமே இன்னைக்கு நம்ம நேசர்கள் நம்ம கூட பேசின நேர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெருக்கி விட்டுட்டாங்க. அதாவது பாண்டிச்சேரி மக்களோட அந்த அன்பு தான் நம்ம நிகழ்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய எனர்ஜியே. இன்னைக்கு நம்ம கூட நேரடியா இணைக்கும் ரேடியோல இதை கேட்டு ரசித்தவங்களுக்கும் பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். மணல்ல எழுதின பேர் அலையடிச்சா, ஆனா நம்ம வானவில் பண்பலையும் பதிவான இந்த தருணங்கள் என்னைக்குமே அழியாது. கடல் அலையும் போயாது, நம்ம ரெயின்போ இசையும் குறையாது. ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு. அடுத்து ஒரு ஜாலியல் நிகழ்ச்சியில உங்களை சந்தித்தேன். அதுவரை உங்களிடமிருந்து கிடைத்திருக்க உங்கள் அன்பிற்குரிய ஆட்சியும் ரெயின்போ புதுவை 102.8.
0: ஹாய் மக்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் மாலை 6:20 மனம் விரும்புதல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியிலே நேருக்கிலே நீங்க டயல் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை ஊரே கெட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் மனம் விரும்புதல் நிகழ்ச்சி. மறக்காம பங்கெடுத்துக்கோங்க. நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2275230. ஸோ இன்று மறக்காம டயல் பண்ணுங்க மனம் விரும்புதே. ஸோ இதுவரைக்கும் மலையோட விளையாட நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக சூப்பரான பாடல் வரதே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
8: பர்சனல் லோன் ஆஃபர்
9: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
8: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
9: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
10: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
9: அப்ப நான் என்ன பண்றது?
10: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
9: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
10: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
11: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட்.

0: விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: மூணு காலேஜ்லயும்
3: கவலைப்படாத,
2: ஃபீஸ பாரு.
4: ஹே, எப்படி இருக்கப்பா?
2: என்னாச்சு?
3: ஃபீஸோட டென்ஷன்.
4: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என்எஸ் ராஜா சுப்பிரமணி இன்று பதவியேற்றார். இந்திய ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமை தாங்குகிறார். லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் 134வது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேரங்களில் பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடைக்காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக தெரிவித்தார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டார். அண்மையில் தனது நெதர்லாந்து பயணத்தின் போது 21 சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய அவர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலைமதிப்பற்ற பாரம்பரிய பொருட்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் அவரது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் அழைப்பு விடுத்தார்.
0: ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும், அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தினார். மாணவர்கள் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும்பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிர் அமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். சிந்தனை மற்றும் செயலில் புதுமைகள் இராணுவ திறன்களை மேம்படுத்தும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என்எஸ் ராஜா சுப்பிரமணி கூறினார். இன்று முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகள், தொழில்துறை, கல்வியாளர்கள், ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் ஆராய்ச்சி சூழல் ஆகியவற்றுக்கு இடையே அதிக ஒத்துழைப்பு நவீனமாக்கலுக்கு முக்கிய உதவியாக இருக்கும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் தொடர்ந்து தொழில்முறை மற்றும் செயல்பாட்டு உறுதியை வெளிப்படுத்தி வருவதாகவும், இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இராணுவ வீரர்கள், மாலுமிகள் மற்றும் விமானப்படை வீரர்களின் தைரியம் மற்றும் தொழில் முறையை அங்கீகரித்த அவர், அவர்களின் பயிற்சி மற்றும் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். முன்னதாக இன்று காலை புதுடில்லியில் உள்ள சவுத் பிளாக் புல்வெளியில் ஜெனரல் சுப்பிரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தேசிய போர் நினைவு சின்னத்தில் அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்திய விமானப்படையின் IL-76 விமானம் கஜ்ராஜ் புத்தரின் புனித நினைவு சின்னங்களை டெல்லியிலிருந்து மங்கோலியாவிற்கு கொண்டு சென்றது. இந்த விமானம் நேற்று காலை 11:25

0: அணிக்கு மங்கோலியாவில் தர இறங்கியது. நட்பு நாடுகளுடனான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கு ஆதரவாக இந்திய விமானப்படை இந்த பணியை மேற்கொண்டது. தேசிய நோக்கங்களை ஆதரிப்பதற்கும் இந்தியாவின் உலகளாவிய கலாச்சார முயற்சிகளுக்கு பங்களிப்பதற்கும் விமானப்படையின் திறனை விமானம் மூலம் பிரதிபலிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
2: லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அவரது புத்திசாலித்தனம், கருணை மற்றும் பொது நலனுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக ஒட்டுமொத்த தேசமும் அவரை மரியாதையுடன் நினைவு கூர்கிறது என்று கூறியுள்ளார். அகில்யாபாயின் வாழ்க்கை நல்லாட்சி, தேசபக்தி மற்றும் கலாச்சார பெருமைக்கு முன்மாதிரியாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். அகில்யாபாய் எப்போதும் தைரியத்துடனும் கடமையில் அர்ப்பணிப்புடனும் வழிநடத்தினார் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள புனித கோயில்கள் மற்றும் புனித யாத்திரை தலங்களை புனரமைப்பது முதல் அனைவருக்கும் நீதி மற்றும் நலனை உறுதி செய்வது வரை அகில்யாபாய் ஈடு இணையற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்று திரு மோடி வலியுறுத்தினார். அகில்யாபாய் இந்தியாவின் கலாச்சார உணர்வை மேலும் வலுப்படுத்தினார் என்றும், சமூகம், கலாச்சாரம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் அவரது பக்தி நாட்டின் ஒவ்வொரு தலைமுறையையும் தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அவரது சமூக ஊடக பதிவில், அகில்யாபாய் தனது ஆட்சியின் முக்கிய கொள்கைகளை நீதி, நல்லாட்சி மற்றும் பொது சேவை ஆகியவற்றை உருவாக்கி பொது நலனுக்கான முன்மாதிரியான மாதிரியை அமைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஏராளமான புனித யாத்திரை தலங்கள், கோயில்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரிய கட்டமைப்புகளை பாதுகாத்து புனரமைத்ததன் மூலம் அகில்யாபாய் இந்தியாவின் நித்திய உணர்வில் புதிய உயர்சக்தியை புகுத்தினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிற்கும் சமூகத்திற்கும் அவரது சேவை மனப்பான்மையும் நாட்டின் கலாச்சார பெருமைக்கான அவரது அர்ப்பணிப்பும் வரும் தலைமுறையினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று அவர் மேலும் கூறினார்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லைங்கை நேற்று மாலை சந்தித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நீண்டகால இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் மியான்மர் அதிபரின் நேர்மறையான உணர்வை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான கூட்டாண்மையை முன்னெடுத்துச் செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் திரு ஹ்லைங் உடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக அவர் கூறினார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மார்லஸ் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்குகின்றனர். பேச்சுவார்த்தையின் போது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் இராணுவம் மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும், உத்திசார் நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைப்புக்கான புதிய பகுதிகளை அடையாளம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷில்லாங்கில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட 76வது ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் போட்டியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். பங்கேற்பாளர்களிடையே உரையாற்றிய மத்திய அமைச்சர், ஞாயிற்றுக்கிழமை இந்த சைக்கிள் ஓட்டம் நாடு தழுவிய இயக்கமாக வளர்ந்துள்ளது என்றும், பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர் என்றும் கூறினார். அகமதாபாத்தில் நடைபெறும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இரவு 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் கனவுடன் இரு அணிகளும் களமிறங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி இன்று பதவியேற்றார். இந்திய ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு

0: மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமை தாங்குகிறார். லோக் மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஏற்பாடாயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
1: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு.
2: எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்கு.
2: ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: நேரம் 6:20:49. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22 நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான வணக்கத்துடன் மனம் விரும்புதே ஷோக்காக நான் உங்க ஃப்ரெண்ட் தமிழ். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை எஃப்எம் ரெயின்போல கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய எண் என்னங்க சொல்லிட்டு ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாரும் லைனா கால் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் என் கடமை இருக்குல்ல, நம்பரை சொல்லிடுறேன். 2271760 மற்றொரு எண் 2275232300. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டு எண்ணும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிறைய கால்ஸ் வருது. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு அவர் யார் எங்கிறது பேசுறாரு, அவருக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அதை எஃப்எம் ரெயின்போல கேட்க போறாருன்னு கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு சார்? அதுவும் ஃபர்ஸ்ட் காலர் ஐயப்பன் சார். ஃபர்ஸ்ட் காலர் நீங்க தான். ஓகே, என்ன பாடல் வேணும் எஃப்எம் ரெயின்போல?
2: சரவணன் இருக்க பயமே லாலா கணசாமி.
1: ஓகே சார், உங்களுடைய பாடல் வருது எஃப்எம் ரெயின்போல, கேட்டு மகிழலாம் சார்.
2: நன்றி.
1: நன்றி.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேரம் 6:30. நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் அடுத்த காலர் யார் எங்கிறது பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுறீங்க சார்?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமாங்கலம். ஈ ராமா முருகன் படம் வந்து உழைப்பாளி, பாடல் வந்து அம்மா அம்மா இந்த நாரு ஈரே, அந்த பாடல் வேணும் சார்.
0: ஓகே, எஸ்பிபி சார் பாடின பாடல் வேணும் இல்லையா உங்களுக்காக?
1: ஆமாங்க சார்.
0: அந்த பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழலாம் சார்.
1: நன்றி சார், மாலை நன்றி.
0: நன்றி சார், நன்றி.

0: ஹாமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் யாருங்கிறத பேசுறாரு, அவர் எந்த படத்துலேருந்து பாடல் கேட்கிறாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: எங்கேயும் காதல் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சின்மய் இந்த ரெண்டு பேரும் இணைந்து பாடிய நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ. இந்த சாங்கோட மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒளிபரப்புறீங்களா?
0: நீங்க அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பாடலோட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க. எனக்கு இந்த பாடல், இவங்க பாடியிருக்காங்க, இந்த பிக்சரைசேஷன், இந்த லிரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார்,
1: ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பாட்டு நம்ம எதனால கேட்கறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்டா நல்லா இருக்குல்ல, நல்லா
0: சொல்றேன். ஓகே சார், ஓகே. உங்களுடைய விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழலாம்.
1: தேங்க்யூ சார், பாய்.
0: நன்றி சார்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: மனம் விரும்புதே ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் அழைப்பாளர் யாருங்கிறது பேசுறாங்க, அவங்க என்ன பாடல் கேட்கறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: இதே கோவில் படத்திலிருந்து. வானு எந்த சோலையிலே நடந்த பாதையெல்லாம் நானு அந்த படம்.
1: ஓகே மேம், உங்களுடைய பாடல் வருது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: மனம் விரும்புதே கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் அழைப்பாளர் யார், எங்கிறத பேசுறாரு, என்ன பாடல் கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: பாசத்துக்குரிய பாடலுக்கு பொன் மாலை வணக்கம்.
0: பொன் மாலை வணக்கம் சொல்றது யாரு சார்?
2: கலையரசு அண்ணல்லா பாளையம்.
0: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: பூங்காற்று வெண்மையாய் தாளாட்டி இன்னிசை பாட பாடல் வழிய வருவது எங்க ஊரு படிச்ச புள்ள.
0: ஓகே சார், உங்க பாடல் வருது கேட்டு மகிழலாம். நன்றி.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: மனம் விரும்புதை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
1: யார் எங்கிறது பேசுறீங்க சார்?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
1: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: மனம் விரும்புதை நிகழ்ச்சியில ராவணன் படத்துல இருந்து உசுரே போகுது உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையில் அந்த படத்தான்.
1: ஓகே சார், உங்க பாடல் வருது, கேட்டு மகிழலாம் சார்.
2: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: நன்றி சார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் 134வது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பொதுமான அளவு தண்ணீர் பருகுதல் அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேரங்களில்

பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கடற்படையின் 27வது தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அட்மிரல் தினேஷ் கே திரிபாதிக்கு பிறகு அவர் பதவியேற்றார். பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அட்மிரல் சுவாமிநாதன், நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் இந்திய கடற்படை விழிப்புடன் உள்ளது என்றும், சவாலான, சிக்கலான, கணிக்க முடியாத மற்றும் நிச்சயமற்ற பிராந்திய பாதுகாப்பு சூழலில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பிரெஞ்சு குடிமக்கள் வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று உலகம் முழுவதும் நடைபெற்றது. தூதரக தேர்தல் தொகுதியான புதுச்சேரியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுவை வாழ் பிரெஞ்சு மக்கள் வாக்களித்தனர். இத்தேர்தலில் வெற்றி பெறுவோர் வெளிநாடுகளில் வசிக்கும் பிரெஞ்சு குடிமக்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் தூதரக கவுன்சிலும் உறுப்பினராக செயல்படுவர். கல்வி உதவித்தொகைகள், சமூக நல உதவிகள் மற்றும் உள்ளூர் பிரெஞ்சு சங்கங்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு உள்ளிட்ட பிரெஞ்சு சமூகத்தை பாதிக்கும் விவகாரங்களில் பிரதிநிதிகளிடம் ஆலோசனை பெறப்படுகிறது. சிங்கப்பூர் ஓபன் சூப்பர் 750 பட்டத்தை வென்றதற்காக சத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், இந்த வெற்றி இப்பட்டத்திற்காக காத்திருந்த 2 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும், இந்தியாவின் பேட்மிண்டன் பயணத்தில் இது மற்றொரு பொன்னான அத்தியாயம் என்றும் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பேட்மிண்டன் துறைக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று டாக்டர் மாண்டவியா வர்ணித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேரம் 7:04 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் பிரைன் போல மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில வரும் காலர் யார் எங்கிறது பேசுறாரு, அவரு இப்ப என்ன பாடல் கேட்கிறாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்றது யாரு சார்?
3: ராஜா. அறிவிப்பாளருக்கும் அறிவிப்பாளருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள்.
2: ஓகே சார், அன்பான வணக்கங்கள். எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார் உங்களுக்கு எஃப்எம் பிரைன் போல?
3: படம் வந்து நினைத்ததை முடிப்பவன்.
2: ஓகே.
3: கண்ணை
2: நம்பாதே.
3: அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும். அந்த வரி வரீங்க.
2: ஓகே சார், ஓகே. நீங்க நினைச்சதை முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பாட்டை கேட்டு எஃப்எம் பிரைன் போல உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம்.
3: நேற்று கூட ட்ரை பண்ண கிடைக்கல.
2: ஓகே சார், முயற்சி பண்றதுதான் சார். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லல்ல.
3: இல்ல இல்லங்க.
2: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார்.
3: நன்றி நன்றி நன்றி சார்.
2: நன்றி.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 7:09 நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே. இதுல நேயர்கள் தங்களுடைய மனம் விரும்பிய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சொல்றது யாரு சார்?
3: எம் அபு அலி தாண்டவமூர்த்திக்கு.
0: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
3: படம் கிழக்கு வாசல்.
0: ஓகே.
3: பாடல் வந்ததே குங்குமம் தந்தது, அந்த பாடல் வருகிறது சார்.
0: ஓகே சார், உங்களுடைய பாடல் வருது, கேட்டு மகிழலாம்.
3: மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

நேயர்களே, நாளை பிற்பகல் 12 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் டெக் குரு, உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து புதுவை பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன்

0: பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்க உள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒரு மாத காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடன் உதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது இரண்டாவது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் ரெண்டு முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன்

0: மேலை நாடுகள்ல கூறுவது வழக்கம். அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
1: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூட்ஸனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25:14 ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த அழைப்பாளர் யாரு? இந்த நிகழ்ச்சியில அவர் என்ன விருப்ப பாடல் கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம் சார், பவனகிரில இருந்து விரும்பி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
3: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நாள் கழிச்சு உங்க குரல கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
3: நன்றி சார், நன்றி.
4: எனக்கு பாஸ்மார்க் படத்துல இருந்து உன் புன்னகை போதுமடியே சிறு பூக்களும் பூக்குமடியே.
3: ஓகே சார், நீங்களும் பாஸ் ஆயிட்டீங்க. உங்க பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழுங்க சார்.
4: நன்றி சார்,
3: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேங்க சார்.
2: எந்த படத்துல இருந்து எஃப்எம் ரெயின்போல பாடல் வேணும்?
3: எனக்கு ஆசை படத்துல இருந்து புல்வெளி புல்வெளி வெண்ணில் பனி துளி பனி துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா, அந்த பாட்டு போடுங்க சார்.
2: ஓகேமா, உங்களுடைய பாடல் வருது, கேட்டு மகிழலாம்.
3: தேங்க்யூ, தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
2: நன்றிமா, நன்றி,
3: நன்றிங்க சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: நேரம் 7:40 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில வரும் அழைப்பாளர் யாருங்கறத பேசுறாரு, அவர் என்ன பாடல் கேட்கிறாருங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் சார்.
6: வணக்கம் சார். யாருங்கறத பேசுறீங்க சார்?
7: ஹலோ, நான் சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திர சார்.
6: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
7: என்ன சொல்லு படத்துல இருந்து கவிதை பாடு குயிலன்ற ஒரு பாட்டு.
6: ஓகே சார், உங்களுடைய விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழலாம் சார்.
7: நன்றி சார்.
6: நன்றி. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் டைம் போயிட்டே இருக்கு. உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு மகிழ நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2275230. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதை கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறமா, யார் எங்கிறது பேசுறீங்க?
1: சொல்லுங்கம்மா,
0: எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் முத்துப்பட்டி ராசா, பாடல் பஞ்சு மிட்டாய் சலடை.
0: வந்துகிட்டே இருக்குமா, கேட்டு மகிழலாம்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: நகை கடைக்கு போகாமலே தங்க நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பல நேயர்கள் கலந்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களுக்கும் வெளியிருந்து கேட்டு ரசிச்சவங்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. வரும் பாடலுடன் மனம் விரும்புதே நிறைவு பெறுகிறது.

0: அம்மன் டிஆர் வைடிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெல்லாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெல்லாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் 134வது நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சமூக பணிகளுக்காக சிறந்த பங்களிப்புகளை ஆற்றிய பல குடிமக்களின் எழுச்சியூட்டும் முயற்சிகளையும் சாதனைகளையும் பாராட்டினார். தொடர்ந்து உரையாற்றிய திரு மோடி, 15,000 மேற்பட்டோர் நீச்சல் கற்றுக்கொள்ள உதவியுள்ள இலவச நீச்சல் கிளப்பை நடத்தி வரும் கேரளாவைச் சேர்ந்த திரு ஷாஜி வளஷரில் பற்றி பேசினார். மேலும் மனோரமா நதியை சுத்தம் செய்யும் பிரச்சாரத்தை தொடங்கிய உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தியைச் சேர்ந்த திரு ஆகாஷ் குப்தாவின் முயற்சிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பணியாற்றிய கோவாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு பால்கிருஷ்ணாவின் கதையையும் திரு மோடி பகிர்ந்து கொண்டார். மேலும் இராணுவ வீரர்களின் நலனுக்காக பங்களித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வியாளர் திருமதி கிரிஜாவையும் அவர் பாராட்டினார். உத்தராகண்டில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ருத்ரப்ரயாக் மாவட்டத்தில் கேதார்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் இந்த முடிவை எடுத்துள்ளது. நிர்வாகத்தின் கூற்றுப்படி தற்போது கேதார்நாத் மலையேற்ற பாதையில் உள்ள அனைத்து யாத்திரிகர்களும் அருகிலுள்ள ஹோல்டிங் பகுதிகள் மற்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வானிலை மேம்படும் வரை எந்த யாத்திரிகர்களும் மேலும் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அகமதாபாத்தில் நடைபெறும் IPL 20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. தொடர்ந்து ஆடும் குஜராத் டைட்டன்ஸ் அணி சற்று முன்வரை 4.2 2 விக்கெட் இழப்பிற்கு 34 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் இன்று காலை 11 அகில இந்திய வானொலி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 134வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சி

0: ஆனது நாடெங்கிலும் பெரும் விவாத பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமும் உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமும் ஜெயிச்சிருக்கேன். 2021ஆம் ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியா இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்க எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில பெட்டி ஆபீசரா இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, 2 பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம

0: தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால முடியாதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பா செஞ்சு காட்டுவ, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்க அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளிச்ச போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பத்தி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா?
1: நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா செயல்பட்டு இருக்கீங்க. வெறும் ரெண்டே நாட்கள்ல நீங்க ரெண்டு பேரும் மூணு முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
0: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பலமுறை சந்தேகம் வரும், நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகள துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு, அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17 கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கினோம். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது.

0: உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும். இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெற தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின்

அலுவாவிலே ஷாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். ஷாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல், வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம்.
பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை

பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின்

0: மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்க தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் இந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று கால

0: பதினோரு மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி தொடர்வது எக்ஸூர்.

டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 8:54 ஆன் த கிளாக் அண்ட் ஐ ஹவ் காட் ஃபியூ மெசேஜஸ் இன் த ஃபேஸ்புக் அண்ட் இட் இஸ் ஃப்ரம் ராதாகிருஷ்ணன். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஃபார் மியூசிக் ஷோ தேனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் பணப்புரம் ராதாகிருஷ்ணன் அண்ட் பெங்களூரு கருப்பன் தி ரெனு பனதாம் தி ராமு காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா பெங்களூர் ஹேமப்பிரியா துருவா ரவிக்குமார் ஹாவ் அ குட் டே ஃபைன் தேங்க்யூ அண்ட் ராகேஷ் பாட் ஹாய் அண்ட் பூக்கடை மணி இஸ் விஷிங் மீ அண்ட் ஜெயந்தி சுருஜித் சூர்யா அரசன் விஜயகுமார் ஆல் ஹாய் ஹாய் ஃபார் மீ அண்ட் பிரகாஷ் டிபிஎஸ் தேங்க்யூ ஃபைன் அண்ட் த லாஸ்ட் ட்ராக் ஐ டோன்ட் நோ திஸ் ட்ராக் இஸ் ஃப்ரம் ரோஸ் அண்ட் ப்ரூனோ மார்ஸ் ஏபிடி இஸ் அ ரிக்வஸ்ட் ஃப்ரம் பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி ஹியர் கோஸ் த ட்ராக் ரோஸ் அண்ட் ப்ரூனோ மார்ஸ் ஏபிடி ரோஸ் அண்ட்

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதமான இரவு பொழுதுல நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் சொல்லி எஃப்எம் பிரெயின்போவின் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க தமிழ். நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் கேட்கலாம். தீனா திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் ஹரிஹரன்.

சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். டென் சிந்துதே வானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. மின்னலை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் பாம்பே ஜெயஸ்ரீ. நேரம் 9:28.

டென்ஸ் இந்த தேவானம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்த பாடல் வருது பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா.

தேன் சிந்ததே வானம்ல அடுத்த பாடலை கேட்கலாம். பின்னுக்கும் மண்ணுக்கும் படத்துல இருந்து பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01 நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். அடுத்த பாடலை கேட்கலாம். பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர்கள் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுனிதா.

ஈதமான பாடல்களோட ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் வருது டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கம்.

இந்த மணி நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் கேட்கலாம். தோஸ்த் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:23:40.

தென் சிந்ததே வானம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. அடுத்த பாடல் வருது தில் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:01. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, நமது நிலையத்தில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. குறிக்கோள் வாழ்க்கை, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள். வாசிப்பவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை, இதில் அறிவோம் அறிவியல், காலநிலை மாற்றத்தில் எல் நினா லா நினாவின் பங்கு. புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்குகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே விஜய் மேனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம், இதில் பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மலிதி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையல் நிகழ்ச்சி, 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், இதில் காது கேளாமைக்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சூர்யா அவர்கள். மாலை 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங், இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை. 4:30 to 5 வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே அருள்முருகன். 6:20 முதல் இரவு

ஏழு மணி வரையிலும், மீண்டும் 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8 மணி வரையும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 செய்தி சுடர், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. அஞ்சல் செய்யுங்கள்.

இசையோடு என்றும் நீங்கள் நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.